0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மாசம் மாசம் ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ராதே என் ராதே.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஆசைகளை அறவே அழித்து விட்டால் மனமும் அழிந்துவிடும். உணர்ச்சிகளே இல்லாத மனிதன் செயலுக்குரிய தூண்டுகோலோ தத்துவமோ இல்லாமல் போய்விடுவான் அப்படின்னு ஆசைகள் ரொம்பவே முக்கியமானதுன்ற கருத்தை வெளிப்படுத்துறாரு அறிஞர் ஹெல்வேடியா. ஆசை அப்படின்னா என்ன? ஆசை என்பது நமக்கு தேவையானதை மனதிற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வகையான உணர்வு. ஆனால் அதுதான் நமக்கான உணவு அப்படின்னு நினைக்கும் போதுதான் சிக்கல் உருவாகுது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தேவைகள் மாறுபட்டு இருந்தாலும் ஏதாவது தேவைகள் எப்பவும் நிச்சயமா இருந்துட்டே இருக்கிறதால ஆசைகள் அழிவில்லாமல் இந்த உலகத்துல இருக்குது. ஆசை அப்படின்ற வார்த்தைக்கு என்னதான் வரைமுறைகள் கொடுத்தாலும் அதோட அடிப்படை தன்மை என்னவோ நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் தான், அதுதான் விருப்பங்களா வெளிவருது. எல்லா விஷயங்களையும் அடையணும்னு நினைக்கிறது ஆசை. அந்த எல்லாத்தையும் செய்யக்கூடிய எண்ணம் விருப்பம். அந்த விருப்பத்தை செயல்படுத்த சில குறிக்கோள்கள், சில அடிப்படை தகுதிகள் அப்படின்றது ரொம்பவே அவசியமானது. ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறா பிரிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது மூலமா சிறந்த ஆளுமையா நாமளும் வெளிப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. ஆசையுடைய வேட்கையை அடக்கவும் முடியாது, தீர்த்து வைக்கவும் முடியாது. அதனால அதோட வகை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கிறது தான் சிறந்த அணுகுமுறை. ஆசைகளை கடந்து விருப்பங்களா வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சூழலும் நம்மளோட மனநிலையும் சில சமயங்கள்ல நம்மளோட விருப்பங்களையே மாத்திடும். அப்படி மாத்தும் போது நாம தோல்வி அடைஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைக்காம அடுத்த நிலைய பார்த்து நகர ஆரம்பிக்கிறது தான் நல்லது. நாமாவே சில சோம்பேறித்தனங்களால மாத்துறோம் அப்படின்னா அது கேலிக்குரியதா மாறிடும். ஏன் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அது கேள்விக்குரியதா இருந்தாலும் அதோட தாக்கத்தை நம்மளை சுத்தி இருக்கிற நபர்களால உணர முடியும். யாருடைய விருப்பத்துக்காகவும் நாம வாழல. நம்மளுடைய விருப்பத்துக்காக முறையான நேர்மையான வழிமுறையில பயணிக்கும் போது சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட எந்த மனக்குறையும் நமக்குள்ள உருவாகாது. மற்றவங்களை தன்மையப்படுத்தணும், மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நாம் எடுக்கக்கூடிய விருப்பங்கள் தோல்வி அடையும் போது தான் அது நம்மளோட மதிப்பை குறைக்குது, தன்னம்பிக்கையை தகர்க்குது. இந்த உலகத்துல வாழக்கூடிய நிறைய பேரு பல விருப்பங்களோட கனவுகளோட ஒரு வேலையில சேருவாங்க. அதோட முழுமையான ஆழத்தை தெரிஞ்சுக்காம இடையிலேயே தன்னோட விருப்பங்களை மாத்திடுவாங்க. தன்னோட வேலை மேல முழு கவனம் வைக்காம மற்றவங்க வேலை மேல முழு கவனம் வச்சு என்கிட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்தா சும்மா பின்னி எடுத்துடுவேன் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையான விருப்பங்கள் எதுவோ அதுல நிலை கொண்டு உயர்வு நோக்கி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் அதை தனக்கு வசப்படுத்தி முன்னேற ஆரம்பிக்கணும். வெறுமனே குற்றம் குறை சொல்லிட்டே இருக்கிறதால நாம மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சுற்று வட்டத்தையும் எதிர்மறை எண்ணங்களால சுக்குநூறாக்கக்கூடிய நபர்களா மாறிடுவோம். ஆக நம்ம வாழ்க்கையில ஏதாவது நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஓரம் கட்டி வச்சுட்டு எதுல வாய்ப்புகள் இருக்குதோ அதை நோக்கி நகர ஆரம்பிக்கணும். விருப்பங்கள், ஆசைகள் இது எல்லாமே மாற்றத்திற்கு உரியது. யாருடைய ஏமாற்றத்திற்காகவும் இல்லாம தனக்கான ஏற்றத்திற்கும் உயர்வுக்கும் உரியதாக இருந்தால் விருப்பங்கள் நிலை மாறலாம். அது மூலமா நம்மளோட நிலையும் மாறும், வாழ்க்கையும் உயரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
0: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
3: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
4: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?

0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
1: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பகைத்திறன், அதிகாரம் 87, குறள் எண் 862. அன்பு இளன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. தன் சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவனாகவும் தனக்கு உறுதியான துணை இல்லாதவனாகவும் தானும் வலிமை இல்லாதவனாகவும் இருப்பவன் தன்னை எதிர்க்கும் பகைவனின் வலிமையை எவ்வாறு வென்று அழிக்க முடியும்? எதிரியை வெல்ல நினைப்பவனுக்கு தனது சுற்றத்தாரின் அன்பு, நல்ல கூட்டாளிகள், சொந்த ஆற்றல் இந்த மூணுமே ரொம்ப அவசியம். இந்த மூணு இல்லாத ஒருத்தரால எதிரியின் பலத்தை வெல்லவே முடியாது அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. ஒரு நாட்டுடைய மன்னர் எதிர்பாராத விதமா மறைஞ்சிட்டதால அவருடைய மகன் அரசரா முடிசூடக்கூடிய நிலை. இப்ப அரசரா மாறினதுக்கு அப்புறமா அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் கிட்ட பேசணும் இல்லையா? யாருக்கிட்டையும் பேசுறதே இல்ல, நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்ல. படைத்தளபதி எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் கூட இராணுவத்தை வந்து பார்த்ததே இல்ல. பக்கத்து நாட்டு மன்னர்கள் அனுப்பிய வாழ்த்து மடலுக்கு கூட பதில் கடிதம் அனுப்பல. தன் மனம் போன போக்கில் தன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதிரி நாட்டு மன்னன் உன் நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறேன் அப்படின்ற முன்னறிவிப்பை கொடுத்தாரு. அப்போதான் இந்த மன்னனுக்குள்ள பயமே வருது. வேகமா அமைச்சரவைய கூட்டுறாரு. கூட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது பொறியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, மன்னா நமது தலைநகரத்தை சுற்றி மண் சுவரை எழுப்ப வேண்டும், அதுதான் நமக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. தச்சர்கள் எழுந்து, மன்னா மண் சுவர் கரைந்து விடும், மரத்தாலான சுவரை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கொள்ளர்கள் எழுந்து, மன்னா இரும்பாலான சுவரை யாராலும் அழிக்க முடியாது, இடிக்க முடியாது அப்படின்னு அவங்க யோசனை சொல்றாங்க. இப்போ வீண் விவாதம், வீணான சண்டைகள் உருவாகுதே தவிர யாருமே செயல்பட ஆரம்பிக்கல. காலம் தாழ்த்த தாழ்த்த எதிரி நாட்டு மன்னன் தலைநகருக்குள்ளே வந்துட்டாரு. எந்த எதிர்ப்பும் இல்லாம ரொம்ப எளிமையா இந்த நாட்டு மன்னனுடைய கோட்டையில் தனது கொடிய பறக்க விட்டாரு. இந்த மன்னரை சிறையிலே வச்சிட்டாரு. ஆக நம்ம எதிரிய வெல்லணும் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய அன்பு வேணும், நல்ல கூட்டாளிகள் இருக்கணும், நம்ம கிட்ட சொந்த ஆற்றல் இருக்கணும். இந்த மூணுமே இல்லாத சூழல்ல இந்த மன்னனை மாதிரியான வீழ்ச்சி தான் ஏற்படும். எச்சரிக்கையோட செயல்படணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதையல்ல உண்மை நிகழ்வு. நமது முன்னாள் பாரத பிரதமரும் நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்பட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் விருந்து ஒண்ணுக்கு போயிருந்தாரு நேரு. அப்போ அந்த நேரத்துல முக்கிய பிரமுகர்களும் அங்க கலந்துகிட்டாங்க. விருந்து நேரத்தில் அறுசுவை உணவு பரிமாறப்படுது. அப்போ நேரு அவர்கள் பக்கத்துல ஒரு பிரமுகர் உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மேஜையில நிறைய வெள்ளி தேக்கரண்டிகள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி தேக்கரண்டி எடுத்து யாருக்கும் தெரியாம தன்னுடைய கோட்டு பைக்குள்ள வச்சுக்கிட்டாரு நேரு அவர்கள் பக்கத்துல இருந்த முக்கிய பிரமுகர். யாருமே கவனிக்கல நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா நேரு அதை கவனிச்சிட்டாரு. அவர் உடனே கவனிச்சத அந்த பிரமுகருக்கு தெரியப்படுத்தல. இப்ப விருந்து நிறைவு, எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நேரு எழுந்து நிக்கிறாரு. எனக்கு மாயா ஜாலம் எல்லாம் செய்ய தெரியும், உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விதமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாயா ஜாலம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மேஜையில இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி தேக்கரண்டி எடுத்துட்டு வராரு. இதோ இந்த தேக்கரண்டிய என்னுடைய கோட்டு பைக்குள்ள நான் வைக்கிறேன், ஆனா அத இங்க இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தருடைய கோட்டு பைக்குள்ள இருந்து எடுக்க போறேன், அதுதான் அந்த மாயாஜாலம் அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னுடைய கோட்டு பைக்குள்ள வச்சிட்டாரு. ஏதோ மந்திரம் செய்வது போல செஞ்சுட்டு அந்த பிரமுகருடைய கோட்டு பைக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளி தேக்கரண்டியை வெளியெடுத்துட்டாரு. பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எல்லாரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த விருந்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடிய தருணத்துல அந்த பிரமுகர் கிட்ட மட்டும் தனியா போய் பேசுறாரு. நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து போயிடும். நீங்க யாருக்குமே தெரியாம தான் அதை எடுத்து வச்சீங்க, அது உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் எடுத்த இந்த தேக்கரண்டிய நீங்க வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல கூணிக்குறிய நின்னுட்டாரு அந்த பிரமுகர். தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டதும் இல்லாம இனிமே இந்த மாதிரியான தவறுகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதியும் கொடுத்தாரு. மத்தவங்க உழைப்பில் உருவான சொத்துகள் அல்லது பொருட்களை ஏமாற்றியோ பலவந்தமாகவோ பறிக்கிறது ஒரு நாளும் நிலைக்காது, அது பேராசையின் வெளிப்பாடு. பிறர் வியர்வை சிந்து சம்பாதித்ததை அபகரிப்பது இறுதியில் சாபத்தையும் அழிவையுமே தேடித்தரும். நேர்மையோ வாழ்வின் நிலையான செல்வத்தை தரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாரு. வீடு வீட்டுக்கு யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்துறதுதான் அவருடைய வாழ்க்கை. சில பேரு உணவு பொருள் கொடுப்பாங்க, சில பேர் பொருள் உதவிய செய்வாங்க, எதையுமே மறுக்காம வாங்கிக்குவாரு. பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கந்தலாடையில் சேர்த்துக்கிட்டே வந்தாரு. இவர்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது, இதை எப்படியாவது திருடணும் அப்படின்னு நினைச்சா ஒரு திருடன். இவரே துறவியா இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நாம திருடணும் அப்படின்னா மக்கள் நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஆக யாருக்கும் தெரியாம அதை அபகரிக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அந்த துறவியை போய் சந்திக்கிறான். ஐயா, நான் ஒரு திருடன், நான் மனசு மாறிட்டேன். உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட சீடனா சேரணும் அப்படின்னு என்னுடைய மனசு துடிக்குது. என்ன ஒரு நல்ல சீடனா ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டான். முதல்ல மறுத்தாலும் அவன் விடாம கேட்டுட்டே இருந்ததால அவனை சீடனா ஏத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவன் மேல அவருக்கு நம்பிக்கையெல்லாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமா போதனைகள் மட்டும் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவனை கூட்டிட்டு போவாரு. கொஞ்ச நாட்கள்ல அவனுடைய நடத்தையில மாற்றம் வந்துட்டதா அவர் நம்பினாரு. இவங்களை ஒரு குரு சீடன் அப்படின்ற முறையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் விருந்துக்காக கூப்பிட்டாரு. ரெண்டு பேரும் போனாங்க, வயிறாறு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்டு வழி பாதையில வரும்போது இந்த சீடன் அழ ஆரம்பிக்கிறான். ஐயையோ, அந்த மனிதருடைய வீட்டுல இருந்து சின்ன துரும்பனை இப்படி கையில எடுத்துட்டு வந்துட்டனே, இது எவ்வளவு பெரிய தவறு, இந்த பாவை நீ சும்மா விடுமா அப்படின்னு சொன்னதும் குரு நினைக்கிறாரு, சின்ன துரும்ப எடுத்துட்டு வந்ததுக்கு இவ்வளவு வருத்தப்படுறானே, எவ்வளவு நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு நினைச்சு அவர் சொல்றாரு, நீ மறுபடியும் அந்த வீட்டிலேயே கொண்டு போய் போட்டுட்டு வா, உனக்காக நான் இங்க காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வேகமா ஓடி போனவன் போல ஒரு புதருக்கு பின்னாடி உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு அந்த துரும்ப அங்கேயே போட்டுட்டு மறுபடியும் குரு கிட்ட நல்லவனை போல வந்துட்டான். அப்போ வழியில நதி ஒண்ணு ஓடுது. குரு அதுல நீராட நினைக்கிறாரு. அப்போ தன்னுடைய பைய இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதவரு இவனுடைய நல்ல குணத்தை பார்த்ததால இவன்கிட்ட நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு அந்த பைய கொடுத்துட்டு அவர் குளிக்க போயிட்டாரு. குளிச்சு முடிச்சு மேலெழுந்து வந்தவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த பொருள் இருக்கக்கூடிய பைய எடுத்துட்டு அந்த திருடன் ஓடிட்டான். அப்போதான் தன்னுடைய தவற குருவே உணர்றாரு. மத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் பிறர் எப்போது சோர்வாக இருப்பார்கள், எப்போது மறுதியாக இருப்பார்கள் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்களாம். அபகரிக்க கூடிய எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் கிட்ட அன்பு அப்படின்றது துளி அளவு இருக்காதான். இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட எச்சரிக்கையோட விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: சங்கு கொண்ட கர மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல

0: கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு ஒரு வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்க எப்ப கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவா இன்றைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திலேருந்து அதிகபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றோட வேகம் நல்லாவே வந்திருக்கு, நல்ல ஒரு பயங்கரமான காற்றாக வீசிகிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் அந்த தென்னை மரங்கள்லாம் அதிக மரங்கள்ல அப்படியே வந்து ஒரு தென்னை மரங்கள்லாம் பேயாட்டம் ஆடிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஒரு காற்று வந்து அடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊரில் சிறப்பான ஊர் எப்போவுமே நம்ம ஊர் தான், இன்னும் நம்ம குறையே சொல்ல முடியாது. எப்போவுமே காத்திருக்கோம், எவ்வளோ வெயில் அடித்தாலும் காத்தடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. மற்ற ஊர்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற ஊர்லாம் 4ஜூன் திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா, ஏன்னா அந்தளவுக்கு வெயிலாக வந்துருக்கிறதுனால இந்த வெயிலுக்குள்ளே வந்து திறக்கணுமா அப்படின்னு. அதே நம்ம ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இங்கே இவ்வளோ காத்திருக்கு, 2ஆம் தேதி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க. அந்தளவுக்கு காத்தடிச்சிட்டு இருக்கு. இந்த காற்றுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு மழை வருமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கேட்டால் மழைக்கால வாய்ப்புகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ். ரொம்ப ஒரு சீரான ஒரு வானிலை தான் மற்ற ஊர்களை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல வானிலை தான். இப்போ அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நைட்டு முழுக்க நம்ம கூட இருந்த நிலாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
5: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
0: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
6: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
7: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
8: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:22 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய இந்த TNPSC அந்த தேர்வுகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்காக பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அதுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்றதா நம்மளுடைய அரசு சார்பாக நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் வந்து விண்ணப்பித்து அதுக்காக தயாராகிட்டு வரக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தன்னார்வல பயிலும் பட்டம் அந்த அமைப்பின் மூலமாக இலவசமாக பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. இந்த இலவசமான பயிற்சியில் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம், படிக்கலாம், அவங்க சொல்லித்தர அந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட வந்து பெற்றுக்கலாம். அவங்களுக்கு அவங்க தரக்கூடிய அந்த கைடுனா இருந்துச்சு அப்படின்னா அந்த கைடுகளை நம்ம இலவசமாக வந்து வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கலாம். நம்ம இங்கே உட்காந்து படிக்கும்போது தனியாக இருந்து படித்தா ஒரு 20-30 க்வெஸ்சன் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அவங்க படிக்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க காதில் நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு ஆன்சர் விழுந்துக்கிட்டே இருக்கும், யாரோ ஒருத்தவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க, கைடு கொடுப்பாங்க, அதில் வித்தியாசமாக வந்து படிப்போம். ஏற்கனவே உள்ள க்வெஸ்சன் பேங்க் நிறைய வச்சுருப்பாங்க, அந்த வினாத்தாள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம இன்னொரு 4-5 க்வெஸ்சன் சேர்த்து வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தனியாக படிக்கிறோட இந்த மாதிரியான ஒரு தன்னார்வல ஒரு வட்டம் அவங்க மூலமாக வந்து படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக படிக்கிறோமோ சேர்ந்து படிக்கிறோமோ எப்படி படிக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுனா, இப்படி இப்போ படிக்கிறதுனால நமக்கு நிறைய அனுபவம் வந்து கிடைக்கும், ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். இவ்வளோ பேர் நம்ம கூட வந்து எழுதுறாங்களே, நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும், நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அடுத்த தடவை கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இந்த மாதிரியான அறிவிப்புகள் நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய தேர்வுகளுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அந்த தேர்வுகள்னால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடக்கிறதுக்கு, அதுக்குள்ளே இந்த தேர்வுக்கு நீ விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா விண்ணப்பித்ததுக்கப்புறம் போட்டித் தேர்வுக்கு தயாராக இந்த இலவச பயிற்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நீங்களும் உங்களோட திறனை வந்து வளர்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் நேரடியாக நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு வந்து போங்க. நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஃபார்ம், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஆதார், இது மூலமாக நீங்களும் அந்த தன்னார்வ வட்டத்தில் வந்து சேர்ந்துட்டு படிக்க ஆரம்பிங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு. சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீ ஏன் யோசிச்சு பண்ணு? இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நான் இன்டர்நெட்டில் ஒரு சின்ன ஒரு மீம் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வீட்டோட மூளையில் யாருமே கண்டுக்காமல் இருந்த இந்த கேஸ் சிலிண்டருக்கே ஒரு நாள் ஒரு காலம் வந்திருக்கு அப்படின்னா உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக எவ்வளோ ஒரு உண்மை பாருங்கள். இந்த கேஸ் சிலிண்டர் பற்றினா நம்ம யோசித்திருப்போமா? இது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து மாறும், எல்லோரும் அதை பற்றியே வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சுருக்க மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் ஷாக் கொடுக்குற மாதிரி நான் தான் ஊரோட டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேஸ் சிலிண்டரை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த பரபரப்பான பேச்சுக்கள்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் சிலிண்டரோட விலை நிர்ணயம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, விலைகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்னால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ பிரச்சனைக்குள்ள வந்து ஆச்சு, இவ்வளோ ரேட்டு வந்து உயர்ந்துச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போர் பதட்டம், அதனால் அந்த கப்பல்கள்லாம் வர முடியாமல் தடுமாறி இருந்தது. எல்லா நாடுகள்லேயுமே இந்த பிரச்சனை, இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்து வந்துச்சு. இப்போ அதோட விளைவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கரெக்டாக 2026 அது தொடங்கின சமயத்தில் 1700 ரூபாயா அப்படி இருந்த வணிக கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது, வணிக கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது இப்போ என்னவாயிருக்கு அப்படின்னா, தாராளமாக ரேட் அப்படியே வந்து தாறுமாறாக அதிகரிச்சிருக்கு. இப்போ அது மட்டுமே கடந்த ஒரு 3-4 மாதத்தில் 1546 ரூபா, அதாவது ஒரிஜினல் ரேட்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு மடங்கு அப்படியே மொத்தமாக அந்த ரேட்டு வந்து கூடியிருக்கு. கூடி இப்போ மொத்தமாக 3283 ரூபாய்க்கு வந்து வணிக கேஸ் சிலிண்டர், அதாவது 19 கிலோ ஹோட்டலில் விற்பனை செய்யக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் வந்து விற்பனையாகுது. இதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், பிரச்சனைகள் இருக்கிறத செய்யும், அதே அளவுக்கு நமக்கு தான் எல்லாம் ரொம்ப பிரச்சனை. இப்போ தெரியும், ஒரு பரோட்டா வந்து 15 ரூபா, தோசை வந்து 40-50 ரூபாய்க்கு தாராளமாக வந்து வித்துட்ருக்காங்க. இப்போ 10 ரூபாய்க்குன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால தான் கஷ்டமாக இருக்குது. ஒரு இட்லி 8 ரூபா, ஒரு வடை 8 ரூபா அப்படின்றது, அதுவும் 10 ரூபாய்க்கு வந்துடும் போல, இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லா ரேட்டையும் வந்து உயர்த்திட்டாங்க. அதே மாதிரி வீடுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் எங்கேயாச்சும் விலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா, அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து உயரலை, அது இப்போவே 928 ரூபாய்க்கு தான் வந்து விற்பனை செய்யப்படுது. 20 ரூபாய் அந்த டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 950 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் கேஸ் சிலிண்டர் வந்து விற்பனை செய்யப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான காசு கேட்டாங்க, விலை வந்து கூடிடுச்சு, நீ இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க, ரேட்டு இதுதான், அது வந்து உயரலை அப்படின்னு நம்ம அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. உயர்ந்தது என்ன அப்படின்னா, நம்ம அந்த வணிக கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது மட்டும்தான். வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் எரிவாயு ரேட் வந்து கூட்டப்படலை. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: நேரம் சரியாக 7:42 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இந்த நீட் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சு இல்லையா, அது சில பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு திரும்பவும் அந்த நீட் தேர்வு வந்து நடத்தப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த மாதிரி இதில் வந்து நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நீட் தேர்வுக்கு டெல்லியில் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, இந்த நீட் தேர்வு வந்து திரும்ப வந்து எழுத போகிறாங்க நம்ம மாணவ மாணவிகள். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சுமையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீட் தேர்வு வந்து எழுத போகிறதுக்கான அந்த ஐடி கார்டு இல்லைன்னா அந்த ரெசிப்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறது ஃப்ரீ. அன்றைக்கி எக்ஸாம் ஃபுல்லாக நீங்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சே, சூப்பரான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு. ஏன்னா வந்து அது அப்படி கொடுக்கும்போதாச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து வரும். நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம ஏப்பா இவ்வளோ செலவழிச்சிட்டு இருக்கோம், இங்கேயும் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரியான இல்லாமல் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஃப்ரீ தானே, போயிட்டு வந்துடலாம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படி டெல்லி மாநிலத்தில். இவங்க நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது இந்த தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு அடுத்துட்டுருக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11864 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14500 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15625 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 116000 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலம் புதிதாக வந்து ஒரு மாநிலம் வந்து உருவாக்கப்பட்ட தினம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் அப்படி இருக்குன்னு கேட்டால், முன்னாடி ஒரு காலகட்டத்தில் 28 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம்

ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசம் வந்து அறிவிக்கிறாங்க. திரும்பவும் 29 இருந்தது 28 வந்து மாறுது. இப்போ இந்த தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்தோட அந்த தலைநகரம் தான் ஹைதராபாத். நம்ம வந்து ஹைதராபாத் எதோட தலைநகரம் அப்படின்னு வந்து கேட்டால் இல்லைன்னா ஆந்திரா வந்து சொல்லுவாங்க. ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் தான் வந்துருக்கு. ஆந்திராவுக்கு வந்து இன்னொரு ஒரு தலைநகரம் வந்து இருந்திருக்கு. இந்த தெலுங்கானா அப்படிங்கிறத நம்ம இந்தியாவோட கடைசி மாநிலம் அப்படிங்கனால, அந்த கடைசி மாநிலம் இப்போ தான் ஒரு 10 முன்னாடி வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து உருவாச்சு. அந்த மாநிலத்துக்கான பிறந்தநாள் இன்றைக்கி, அது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவோட ஒரு மாநிலமாக வந்து அறிவிக்கப்பட்ட நாளாக வந்து இருக்குது. அதனால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அந்த இன்றைக்கி நாளை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுற மக்களுக்காகவும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். தெலுங்கு பாடல் எதுவும் நம்ம போட முடியாது, அதனால் தமிழ் பாடல் ஏதாச்சும் நல்ல பாடலாக வந்து கொடுத்துடலாம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
9: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று June 1 முதல் October 31 வரையே 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்தாடை ஏற்றுமதிக்கும் ஆயத்தாடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
8: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விஹானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சீவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12 முதல் 14 வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராச்சுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர்

வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானந்த் பேண்டரோச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையாலான ஒரு பந்தல் இருக்குது, அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையாலானது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சு வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் FM 90.4 வெளிப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வேலைவாய்ப்புகள் வாரம் வாரம் வந்து நிறைய வந்து அறிவிச்சுட்டே இருப்பாங்க. அது நம்ம ரயில்வேஸில் வந்து அறிவிப்பாங்க, பேங்க்ல வந்து அறிவிப்பாங்க. இப்போ அடுத்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பேங்க் தான். பேங்க் என்ன எந்த பேங்க் சொல்கிறாங்க அப்படின்னா பாரத ஸ்டேட் பேங்க், SBI பேங்க் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவங்க தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து நிறைய வேலை இடங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 7,150 இடங்கள், அதில் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 இடங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதில் விண்ணப்பிக்க இந்த மாதம் 8 வரைக்கும் ஒரு கடைசி நாளாக வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் வந்து எழுதணும், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்குலாம் போகலை அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்ரண்டிஸ் பிரிவில் 15,000 ரூபாய் வந்து இதில் சம்பளம் கிடையாது, ஸ்டைஃபண்டாக வந்து கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்டாக வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் கற்றுக்கலாம், உள்ளேக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் இந்த தரவை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸானால ஒரு பேங்க் எம்ப்ளாயாக நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷமோ 6 மாதமோ இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. விண்ணப்பிக்க SBI.bank.in அப்படின்ற இணையதள முகவரியில் நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலூர் FM 90.4.
1: You know what? Guess who's back? We back, baby!

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இன்னும் ஒரு 12 நாட்கள் தான் இருக்கு நம்ம விசைப்படகுகளுக்கான மீன்பிடி தடைக்காலம் வந்து முடியறதுக்காக. 2 மாதம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 2 மாதமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 40-50 நாள்கிட்ட வந்து போயிடுச்சு. 50 நாள்கிட்ட வந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு 12 நாள் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மீனவர்கள் மீண்டும் தங்களுடைய விசைப்படகெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு கடலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பரபரப்பாக வந்து பணிகள் வந்து போயிட்டுருக்கு. அந்த சீரமைக்கிற பணிகள்னால் அந்த கடைசி நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, அந்த ஆசாரிகளுக்கு, அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த தச்சர்களுக்கு, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு, இந்த எல்லாம் ரொம்ப ப்ரெஷராக வந்து ஆகிடுவாங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு அடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர் வந்து பேசியிருக்கேன். இந்த ஆசாரிகள் அவங்கள்ட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப தூக்கமே இருக்காது தம்பி. அந்தந்த சவுண்டுங்கிறது வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வேலை பார்க்குறது அடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாதம் தான் நல்லா வருமானம் வரும். ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ள அவ்வளோ உடல் நோய் வந்துடும், அவ்வளோ டென்ஷன், மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வந்துடும். உடம்பே ஒரு சத்தமே இருக்காது உடம்புல. போய் எப்படா தூங்குவோம் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கும். ஆனால் தூக்கம் வராது. ஆனால் அடுத்து ஒரு ஆர்டர் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பரபரப்பாக அவங்க நம்மளுக்காக வேலை பார்த்து கொடுக்குறோம். அவங்களுக்காக ஒரு நன்றி, சூப்பரான ஒரு நன்றி வந்து சொல்லிடலாம். அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணியில் வந்திருக்காங்க அந்த ஆசாரிகள் அப்படிங்கிறவங்க. தங்களோட நம்ம போட்டு விசைப்படகு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது அவங்களால தான், அவங்க கை வச்சதுனால தான், அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்ததுனால தானே. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றிகள், சம்பளத்தோடு சேர்த்து அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும். கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. People want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people...

0: இன்னைக்கு
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: தான் சொல்றது.
1: யார நம்புறதுனே தெரியலக்கா.
2: ஏன், என்னாச்சு?
1: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
2: நீ உடனே பண்ணிட்டியா?
1: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
2: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
1: இப்போதான்க்கா புரியுது.
2: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
3: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் உரையாடியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100-ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார்.

ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக
பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல்

0: பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் பிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சுவாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் அழகான 9:10 காலை வணக்கங்கள். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. மக்களே, அன்பு காட்டுவது போல் நடிப்பது, பொழுதுபோக்குக்காக பேசுவது, தேவைப்படும்போது தேடுவது, இப்படித்தான் பல உறவுகள் இருக்குது. ஆனால் அந்த உறவுகளிடமெல்லாம் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து பாருங்களேன். பொய்யான அன்பு கண்டிப்பாக கரந்தி போய்விடும். உண்மையான அன்பு என்றைக்கும் எப்போவுமே நிலைத்து நிற்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, மக்களே SMS அனுப்புங்க. யானதேசியன் என்ற இளையராஜா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள். அவங்க வந்து 1943 பண்ணைப்புறத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். லண்டனில் சிம்போனியில் முதல்ல ராயல் அதில் வந்து சிம்போனிஸை சூப்பராக அமைச்சிருப்பாங்க. அது அவங்க இசை நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கிளாசிக் இசைய கொண்டு வந்தபோதும் அவங்க தான். 5 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. நிறையா 1000 படத்துக்கு மேலே தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஹிந்தி, இப்படி பல மொழிகளில் 1000 படத்துக்கு மேலே இசையும் அமைச்சிருக்காங்க. ஒரு சிறந்த மெட்டுக்கான கலைஞன், நல்ல குரல் வளம் படைத்த அந்த இளையராஜாவுக்கு 83 ஆண்டு பார்த்தாது. இன்னும் 800 ஆண்டுகளுக்கு மேலும் சீரும் சிறப்புமா செல்வாக்காக இருக்க கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மேலக்கிடாரத்தில் இருந்து இளையராஜா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. காயத்ரி மாரிமுத்து அவங்க வந்து சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், அருண்மொழி சுனலாமாம் குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சக்திவேல் படத்தில் இருந்து. அதைத் தொடர்ந்து ஒரு இளையராஜா பாடலை கேட்டிருக்காங்க. கொண்டைக்கவுண்டன் பாளையத்திலிருந்து ஜனனி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு இளையராஜாவுக்கு இனிய பிறந்த நாளும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் அவங்க குரல்னு நினைக்கிறேன். பாடல்கள் வருது தொடர்ந்து, வாழ்த்தலாம் வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணான்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: வாலி அவங்க அருமையான வரிகளை பார்த்தீங்களா? தாயாட்ட அன்பு வச்சு தம்பின்னு ஆசைப்பட்டா நாயாட்டம் வந்து நிற்பேன் முன்னாடி, எவனாச்சும் வம்பிழுத்து எம்மேல கையை வச்சா எவனாட்டம் வந்து எடுப்பேன் முன்னாடி. அப்படி வாலி வரிகள் வந்து நிறையா வரிகள் வந்து சூப்பராக எழுதியிருப்பாம்ல வாலி. அவங்க வரியில் இந்த பாடலும், காமக்கோடியன் அவங்க வரியில் அந்த பாடலும் கேட்டு வந்தது 9:25 நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. மண்டகம் மைக்குண்டு வஉசி நகர்லேருந்து ஐயா பி கே கனகராஜ் அவங்க வந்து கடல் ஓசை பணிபுரியும் அனைவருக்கும் ஒரு அழகான வாழ்த்துக்களை சொல்லிட்டு, மேல் நாட்டு மருமகள் படத்திலிருந்து வாலி ஜெயராம் அவங்க குரலில் ஒரு அழகான எனக்கும் பிடித்த பாடலாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
7: அனைவருக்கும் காலை வணக்கம். என் தங்கமான மாமாக்கு தங்கமான காலை வணக்கம். என் பேர் சுகாஷினி, நான் திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேன். எனக்கு பாடல் வந்து கேக்குதம்மா, இந்த சாங் போடுங்க. நன்றி வணக்கம்.
6: சுகாஷினி உங்களுக்கும் நன்றி வணக்கம். ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கீங்க வலிமை படத்திலிருந்து. அடுத்து சுபா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு மணிரத்னம் அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கோபால சுப்பிரமணிய ரத்னம் அவங்க பேர், அதை டக்குன்னு சுருக்கி மணிரத்னம் அப்படின்னு மாற்றிட்டாப்புலேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 1956 வந்து பிறந்தவங்க. ஆனால் நிறையா சூப்பர் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச படங்கள்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் ஒரு அழகான படம், கன்னத்தில் முத்தமிட்டால் அதுவும் ஒரு சூப்பரான படம். அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பாய் சூப்பராக இருக்கும். ரோஜா அதாவது ஏஆர் ரஹ்மான் இந்த அளவுக்கு ஒரு முழு காரணம்னா அவங்களுடைய காம்போவில் வந்த உலகம் ஃபுல்லாக அந்த படம் வந்து பேசப்பட்டது. ஒரு நல்ல படம். அவர் 1000 படத்துக்கு மேலே இசையமது, சாரி 2002 வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க இந்திய அரசின் படி. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அவங்களுடைய கேமரா ஃபுல்லாக நேச்சராக இருக்கும், அவங்களுடைய ஒளியும் வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் படம்லாம் பார்த்தோம்னா. அவங்க நிறையா படங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களுடைய பணிகள் தொடர ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா அப்படிங்கிற பாடலும் வருது. முத்தான 3 பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி தோலுக்கும் சரி அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோமெலனின், இந்த நிறமை மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ராமு படத்திலிருந்து பிபி சீனிவாஸ் அவங்க குரலில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு யாருன்னு கேட்போம்.
6: நான் பாமல்ல இருந்து தேய் பேசுறேன். தங்க அண்ணாவுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டி மாறி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். பாம்பன் பாக்கியா ரத்த பரிசோதனை நிலையம் வச்சிருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பாடல் போட்டு விடுங்க. முத்துக்கு முத்தாக பழைய பாடல். நன்றி, வணக்கம்.
5: நன்றி சகோதரி. பாமல்ல இருந்து சகோதரி தேவி அவங்க தான் பேசியிருந்தாங்க. ரத்த பரிசோதனை வச்சிருக்காங்களாம். டி மாறி அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், அவர்கள் சொந்த பந்தம் சார்பாகவும், சகோதரி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல் சூப்பர் பாடல் கேட்டிருக்காங்க. அன்பு சகோதரர்கள் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து என்னை தீண்டி விட்டாய் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காவியா கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. தலைப்பு கேளுங்க, ஒரு அழகான தலைப்பில் தான் வந்திருக்காங்க. பதில சொல்லுங்க, பாடல அல்லுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிடம் இருந்து விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, பாடல்கள் வருது. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மேடம், வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன். 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம்.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு. அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்க தான் பெற்றோர்களுக்கு அடுத்து தலைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அடுத்து அந்த ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து பார்த்துப்பாங்க. இப்போ எதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்களா இருந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றது இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பி தங்கச்சியை பார்க்கணும், நம்ம தான் அம்மா அப்பாவுக்கு அடுத்து இருக்கிறதுனால குடும்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு சவாலான விஷயமா இல்லை சவாலான விஷயமா இருக்குது அப்படின்னா, என்னென்ன மாதிரியான சவால்களை வந்து மூத்த பிள்ளைங்கள் வந்து சந்திக்கிறாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மூத்த பிள்ளைனா உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எப்படி எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றத கருத்துக்களாக பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. மூத்த பிள்ளைங்களா இருக்கிறது கண்டிப்பா ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம், குடும்பத்துக்கு ஒரு பராமரிப்பான ஆளா இருக்கணும். குறிப்பா அம்மா அப்பா வேலையா இருக்கும்போது இல்லை இல்லாத போது அப்படின்னா கூட தன்னோட கூட பிறந்தவங்களுக்கு உதவுறது, அவங்கள கவனிச்சுக்கிறது இப்படின்னு இருக்கணும். குறிப்பாக அந்த மூத்த பிள்ளைக்கு பிறந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குழந்தையே அப்படியே நைஸாக விட்டுருவாங்க. கவனம் ஃபுல்லாமே அந்த புதுசாக வந்த குழந்தை மேலேயே வந்துடும். ஸோ இவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த ஒரு பொறுப்பை வந்து நிறைய பிள்ளைங்க எடுத்து நானுமே பார்த்துருக்கேன். இது நிறைய பேருடைய வீட்டுகளில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பல பேருடைய வீட்டுகளில் பெற்றோர்கள் தியாகம் பண்ணுறாங்களோ இல்லையோ, மூத்த பிள்ளைங்க குறிப்பாக அவங்க

பகிர்ந்துக்கிறலாம். அடுத்ததாக வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான இரண்டு நபர்கள் இளையராஜா அதுக்கப்புறம் மணிரத்னம், அவங்களுடைய பர்த்டே தான் இன்னைக்கு. ஸோ அவங்களுடைய படங்கள்லருந்தும் பாடல்கள் வந்து வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது.

0: Mega Missions Law School, OMR Road, Chennai. Call 7358201234.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: சரி, ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்க என்னென்ன மாதிரியான பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நாமளுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியாமலே இருந்திருக்கும். நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 10:16 இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நிறைய பேருடைய வீட்டில் இளைய பிள்ளைங்களுமே இந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் எடுத்துப்பாங்க தான், இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான குடும்பத்தில் பொறுப்புகள் எடுத்துக்கிறது அப்படின்றது மூத்த பிள்ளைங்களாக தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ரோல் மாடலாக இருக்கணும். என்ன ரோல் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மூத்த பிள்ளைங்க தான் தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு நம்மளால் நேர்மறையான ஒரு வார்த்தைகளை வந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். குறிப்பாக வந்து வார்த்தைகளை எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது, மரியாதையாக நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக எல்லாருமே பொறுப்பாக தான் இருக்கணும். ஆனால் குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்க பொறுப்பாக இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயங்களில் அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய அவங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ சரி அண்ணாவோ அக்காவோ இப்படி இருக்காங்களே நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பொறுப்புகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சண்டை சச்சரவுகளை வந்து தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மூத்த பிள்ளைங்கள்ட்ட தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ களத்தில் இருந்த நேயர் சந்தியா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் சகோதரி, உங்க பேர் என்ன?
5: சந்தியா.
4: நீங்க உங்க வீட்டுல எத்தனை குழந்தை?
5: நான் ஃபர்ஸ்ட்.
4: முத குழந்தை. உங்க வீட்டுல எத்தனை பேரு?
5: ரெண்டு பேர், என் தம்பி தங்கச்சி.
4: மூணு பேர். இப்ப ஒரு தம்பி ஒரு தங்கச்சிக்கு ஒரு அக்காவா இருக்கீங்க, மூத்த பிள்ளையா வந்திருக்கீங்க, அது என்ன மாதிரியான ஒரு சவால்கள் சிரமங்கள் நினைக்கிறீங்க மூத்த பிள்ளையா இருக்கிறதுல?
5: நீ தான் மூத்த பொண்ணு, அதனால நீ எல்லாமே நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும் அம்மா சொல்லுவாங்க. அம்மா வேலைக்கு போய் தான் எங்க மூணு பேரையுமே பாத்துக்கிட்டாங்க.
4: அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா தம்பி தங்கச்சியா நீங்க தான் பார்த்து வளர்த்தீங்களா சின்ன வயசுல?
5: ஆமா.
4: இப்ப பார்த்து மூத்த பிள்ளையா பிறந்தோம்னு சொல்லி கஷ்டப்பட்ட மாதிரி, எதுக்கு மூத்த பிள்ளையா பிறந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
5: ஆமா, ஏன்டா மூத்த பிள்ளையா பிறந்தோம் அப்படின்னு.
4: மூத்த பிள்ளையா பிறந்ததுல நீங்க பட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம் தான் சொல்லுவீங்க.
5: சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, நான் வேலைக்கெல்லாம் போகலான் இருந்தாங்க, வேணான்னு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்.
4: இப்ப உங்க தம்பி தங்கச்சி உங்களோட பாசமா இருப்பாங்களா இப்போ? ரொம்ப நல்லா தான் உங்களை வேலை சொன்னீங்க தம்பி தங்கச்சியா, நிறைய தியாகமே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து நிறைய வார்த்தை சொல்லாட்டாலும் நீங்கள் சொல்லும் போதே புரியுது எவ்வளோ வந்து சிரமப்பட்டிருப்பீங்க அப்படின்னு. உங்களோட தகவலுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி.
3: கண்டிப்பாக சந்தியா அவங்க சின்ன ஒரு விஷயம்தான் சொன்னாங்க, ஆனால் அது பல குடும்பங்களோட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் மூத்த பெண்ணை மூத்த பிள்ளையா வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களை எவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் பெரும்பாலான வீடுகளில் நாம் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஆசைகள் இருக்கா, இல்லை அவங்களுக்கான ஒரு கனவுகள் இருக்கா, என்ன மாதிரியான வேலைக்கு போகணும் இப்படின்றத நம்மள பல பேர் கேட்குறதே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மூத்த மகளாக வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கெரியர் கரியர், வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தோட ஒரு கனவாகவே அந்த பெண்ணோட திருமணம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சவால்களை இன்னைக்கான ஒரு காலத்திலையும் பல பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இதுவுமே ஒரு சவாலில் ஒரு விஷயம்தான் அப்படின்றத சொல்லிட்டு, மூத்த பிள்ளைங்களோட பொறுப்புகளில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் தான் வந்து தம்பி தங்கச்சிகளுக்கு இடையில நடக்கிற அந்த சண்டை சச்சரவுகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சண்டை போட்டு கேட்கணும் அப்படின்னா கூட போய் கேட்க மாட்டாங்க, அப்படி ஆயிரும். இன்னும் சில சமயங்களில் ஏன் அம்மா அப்பாவோட சண்டையை கூட இவங்க தான் சால்வ் பண்ணுற ஒரு நபராக கூட இருப்பாங்க. சொல்ல போனால் ஒரு நடுவர் மாதிரி அந்த குடும்பத்துக்கே நான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொறுப்பையுமே நிறைய குழந்தைங்க வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். மூணாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் இந்த பொறுப்பை மூத்த பிள்ளைங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ வச்சுதான் அடுத்து தம்பி தங்கச்சியை கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்த பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே கொடுப்பாங்க. அதுபடி தான் அவங்களுமே கற்றுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தால் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தை பார்க்கணும், குடும்ப பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா தம்பி தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்க தான் செய்யும். ஸோ மூத்த பிள்ளைகளாக இருக்கிறது சவாலான ஒரு விஷயமா அப்படின்றதையும், இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்கள் 7094439999. சரி, மூத்த பிள்ளைங்க என்ன மாதிரியான பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதை பற்றி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அந்த ஒரு வரிசையில் தன்னோட அந்த இளைய உடன்பிறப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு மூத்த பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய குடும்பத்தில் நாம தான் ஒரு முதல் பட்டதாரி அப்படியா இருக்கிற ஒரு விஷயத்தில், அடுத்து வரக்கூடிய தம்பி தங்கச்சிங்க அவங்களுடைய கல்விக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், குடும்ப அனுபவங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தருணமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துலையுமே நிறைய வீடுகளில் மூத்த பிள்ளைங்க தான் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பெரியவங்க எந்த அளவுக்கு சூப்பராக வழி நடத்தி கொண்டு போவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில வீடுகளில் இருக்காங்க. ஒரு சில வீடுகளில் இன்னும் சொல்ல போனால் இளையவங்க கொஞ்சம் பொறுப்படுத்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறாங்க, அதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா கூட சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தம்பி தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பாட்ட சொல்றத விட அதிகமா வந்து மூத்த பிள்ளைங்க தான் தேடி போவாங்க. காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆதரவு, அவங்க அறிவுரை சொல்ற விதமா இருக்கட்டும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வயசு. ஸோ நம்மளுடைய வயசுக்கு ஒரு தகுந்தாப்புலே நம்மளுடைய அண்ணாவோ அக்காவோ இருக்கும்போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து தம்பி தங்கச்சி அம்மா அப்பாட்ட சொல்லாதெல்லாம் கண்டிப்பா எடுத்து சொல்ற ஒரு இடமாவுமே இந்த மூத்த பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு பொறுப்பையுமே அப்பயே நம்ம மூத்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அது மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லையுமே அந்த தம்பி தங்கச்சிகள் பண்ற தப்ப வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிற ஒரு நபரா கூட இவங்க இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு சண்டை வந்து சின்னதா நடக்குது அப்படின்னா கூட அம்மா அப்பாட்ட போட்டு விடக்கூடிய முதல் நபராகவுமே இது இவங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய வீடுகள்ல நானே பார்த்திருக்கேன், இந்த மாதிரியான ஒரு சண்டைகள் வரும்போது ஏதோ ஒரு சொல்லாத அப்படின்னு சொன்ன விஷயத்த கூட அப்படியே உடச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கும் மூத்த பிள்ளைங்களோட கொஞ்சம் சண்டைகள் வரதான் செய்யும். அது மட்டும் கிடையாது, அம்மா அப்பா வேலைக்கு போகிற ஒரு நபராக இருக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு வீட்டோட பொறுப்பை வந்து அதிகமாக எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்புமே மூத்த பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. அவங்களால அந்த ஒரு டைமில் விளையாட்டு கூட வந்து விளையாட முடியாத நிறைய தருணங்கள் இருக்கதாங்க செய்யுது. ஸோ மூத்த பிள்ளைங்க தான் குடும்பத்தோட உதவியாளராகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் மற்றவங்களுக்கு அதிகமாக டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கூட அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு நபராகவுமே இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பொறுப்புகள் எடுக்கும்போது ஒரு சில சவால்கள் இருக்க தான் செய்யும். அந்த சவால்களை வந்து நீங்கள் ஒரு மூத்த பிள்ளையாக அனுபவிச்சிருக்கீங்களா, இல்லை அப்படின்னா மூத்த பிள்ளைங்களாக இருக்கிறது எந்த அளவுக்கு சவாலான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் அதிசய பிறவி, அதுக்கப்புறம் குருவி படத்திலிருந்து இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:44. கண்டிப்பாக மூத்த பிள்ளைங்களாக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதில் மூத்த மகளாக இருக்கும்போது ஒரு கூடுதல் பொறுப்பும், மூத்த மகனாக இருக்கும்போது ஒரு கூடுதல் பொறுப்புமே வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கேகே கணேசனம்.
5: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர், உங்களோட பிறந்தவங்க?
6: என்னோட பிறந்தவங்க நான்கு ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை மட்டும், ஐந்து பேருமா.
5: ஓகேண்ணா. நீங்க எத்தனாவதுண்ணா?
6: நான் வந்து அஞ்சாவதுமா, அந்த நாலாவது.
5: ஓகேண்ணா. இப்ப உங்களுடைய அண்ணனோ இல்ல அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து சவால்களா எடுத்துக்கிட்டாங்க, இல்ல தியாகம் எனக்கு எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க?
6: கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, நடாளும்பாங்க. ரெண்டாவது இருக்கிறவங்களும் நடாளும்பாங்க. அவர் கன்ஃபார்மே, அவர் வந்து படிச்சுட்டு அப்பவே பிளஸ் டூ படிச்சாரு. படிச்சாரு, ஆனா பாத்தீங்கன்னா பெரிய விட இந்த நடன இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து எங்களை எல்லாம் தண்டிக்கிறதுல தண்டிக்கிறதுல இருந்து அவங்க எங்களை பொறுப்பா வந்து படிக்கணும் அப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் நல்லா புத்தி சொல்லுவாரு, கண்டிப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏதாவது அவர் பேச்சு கேட்கலன்னா எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் எங்க அடி தருமட்டி எல்லாம் விடுவோம். இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்ட்டு அண்ணா அண்ணனை வந்து ஏத்து பேசுறீங்களா, அவன் நல்லதுதானே சொல்றான் அப்படின்னு சொல்லி அடியெல்லாம் விழுவோம், எங்களுக்கு விழுவோம். ஏன்னா எங்க அண்ணனை படிச்சுக்கிட்டா அடுத்த குறிப்பா என்ன சொல்லுவோம்னா, அவர் எல்லாம் ஒரு பெண்புள்ள மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி கூட கூட பிறந்தனால அவங்களுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க. எங்க அண்ணனோட வீடு துடைப்பாரு, வீடு அப்பெல்லாம் வீடு தான் சாயங்காலம் போட்டு வலிப்பாங்க. எல்லாமே பாத்திரம் இருக்கிறது வந்து எல்லாம் பொறுப்பாவும் செய்வாரு, பொறுப்பா படிப்பாரு.
5: சூப்பர்ண்ணா.
6: அவரு வந்து எல்லா வேலையும் செய்யறதுனால அந்த கஷ்டமெல்லாம் சமக்கறதுனால எங்க நாங்க ஏதாவது எடுத்து பேசி ஏதாவது பண்ணோம்னா எங்க அம்மா கிட்ட போட்டு விட்டுருவாரு.
5: ஓகே.
6: அப்போ வந்து எங்க அம்மாவும் எங்களை அடி போடுறதுனால நல்லது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நன்மைக்குங்கிறதெல்லாம் பின்னாடிதான் நாங்க எல்லாம் அதெல்லாம் உணர்ந்தோம்.
5: ஓகேண்ணா.
6: அதே மாதிரி இப்ப என்னுடைய பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூணு பெண் பிள்ளை ஒரு ஆண் பையன்.
5: அவங்க எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் குழந்தை
6: அது பெரிய பாப்பா. கிராமத்துல இங்க இருந்து 60 கிலோமீட்டர் சேலம் பூலாம்பட்டி, எடப்பாடி பூலாம்பட்டில திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கான். படிச்சு முடிச்சோம்னா
5: ஓகேண்ணா.
6: அதுல அவங்க வந்து இங்க அதிக நாள் எங்களோட இல்ல, ஏன்னா எங்க நடு பாப்பா வந்து ரெண்டாவது பாப்பா வந்து பக்கத்துலயே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆளு நாள் எல்லாமே அவங்க தான் இன்னைக்கு வரலாம். அவங்கதான் ஆதிக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பொண்ணு இல்ல தம்பி, யாரு எந்த தவறு பண்ணாலும் சரி அடிய போட்டுருவான், அடி செம்ம பட்ட கிழக்குருவான். ரொம்ப கண்டிஷன் ஆகும். அண்ணன் சொல்லப்போனா எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை மாதிரி. நீங்க இந்த காலகட்டத்துல எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை மாதிரி, யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணி தப்பிக்க முடியாது.
5: இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பொறுப்பா இருக்காங்க. இப்படி இருக்கிறது வந்து சவாலான ஒரு விஷயமா? நான் மூத்த குழந்தைங்க வந்து இவ்வளவு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா?
6: கண்டிப்பாமா, சவாலான விஷயம் அது. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து இல்லைன்னா எல்லாத்தையும் கண்காணிக்கணும், எல்லாத்துக்கும் அந்த அறிவுரை ஊட்டணும். அவங்களே அந்த வேலைகள் எந்த வேலைகள் மற்றவங்க செய்ய முடியல, அந்த வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. அதனால ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா அண்ணன் தம்பியும் பகையும் ஏற்படும். ஏன்னா என்ன அந்த பிள்ளை மட்டும் ஓவரா பண்ணுதே, ஏன்னா எங்க பையன் அப்படியே தான் பேசுவான், என்ன ஓவரா பண்ற, உங்க பக்கத்து வீட்டுல திருமணம் பண்ணி கொடுத்துருக்கமா, நீ போ உங்களுக்கு போ, இன்னொன்னு எங்களை என்ன மெல்ற அப்படியும்பா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா சவாலான விஷயம் தான்மா.
5: ஓகேண்ணா, இப்படி அவங்க வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமா என்ன பாக்குறீங்க?
6: குடும்ப நலம் தான், குடும்ப நலம் எல்லாமே நல்லா இருக்கணும். நாமளும் கட்டி கொடுத்த இடத்துல, திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல நாமளும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம தாய் தந்தையோடும் அங்க தம்பிகள் அக்கா தங்கச்சியோடு எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறத அவங்களுடைய எண்ணம், அந்த எண்ணத்துலதான் அவங்களுடைய அந்த அந்த ஆதிக்கம்.
5: கண்டிப்பா குடும்ப நலனுக்காக ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, ஆனா அதுலயுமே சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்ன என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: படம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. அதுல பாடல் வந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாடல்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: நன்றிமா, நன்றிமா. கடலோச பண்பலை நாலு தூரம் நல்ல தூரம் தலைப்பு கொடுத்து அது குடும்ப ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த தலைப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கலாமா.
5: நன்றி,
6: நன்றி.
5: சேலத்துல இருந்து கணேசனை நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய தம்பியோடையோ தங்கச்சியோடையோ ஒரு சின்ன சண்டை அப்படின்றது வரதான் செய்யும். அதுவுமே இதுல ஒரு மிகப்பெரிய சவால் தான். என்ன அவங்க மட்டும் ஓவரா பண்றாங்க, நீ என்ன அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயுமே அப்பப்ப இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள் அப்படின்றது நடக்கதான் செய்யும். இருந்தாலும் நம்ம தான் வந்து மூத்த பிள்ளையா இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல நிறைய பேரும் அந்த பொறுப்பை வந்து எடுத்துப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே சவால்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறம் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தால் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றதற்கு தான் செய்யும். ஸோ அப்படி மூத்த பிள்ளைங்களாக இருக்கிறது சவாலான ஒரு விஷயமா? அது மட்டும் கிடையாது, அப்படி சவாலான விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நம்ம கூட இந்த ஒரு நேரத்தில் ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
2: வணக்கம் அண்ணா, சூப்பரா இருக்கேண்ணா. எப்படினா இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களுடைய குடும்பத்துல எத்தனாவது ஒரு பிள்ளைண்ணா?
3: ஒரே ஒரு பையன்.
2: குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கிறது அப்படின்றது ஒரு மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு சவாலான ஒரு விஷயமா இருக்கு
3: அப்படின்னு. மூத்த பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்கதான் வீட்டுக்கு அடுத்த அப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கணும், குடும்பத்தினுடைய பொறுப்புகள் அப்படிங்கறத நிர்வகிக்கணும், அதற்கு ஏற்ற போல தங்களுடைய சம்பளம் அப்படிங்கறதும் ஒசத்துல இருக்கணும். அதாவது நிச்சயமா குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கறது மூத்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது, கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா தங்கச்சிய பாத்துக்கணும், தம்பிய பாக்கணும், அது மட்டும் இல்லாம மூத்த பிள்ளைகளாக இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான். ஏன்னா சவால் அப்படின்னு எடுத்துக்கும் போது கூட ரெண்டு மூணு சவால் இருக்குப்பா. ஒண்ணு, அவங்களுக்கு பொருளாதாரம், அது மிகப்பெரிய சவால். அவங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னா கட்டண கொட்டண வாங்கியாவது பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெருக்கடி இல்லாம பண்ணணும். ஒண்ணு. ரெண்டு, குடும்பத்தினுடைய பொருளாதார சிச்சுவேஷனை உயர்த்தணும். அது மிடில் கிளாஸ் குடும்பம், அதாவது மிடில் கிளாஸ் குடும்பமா இருக்கிறத அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பமா மாத்தணும். அது மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பணக்காரவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும். அது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தங்கச்சி தம்பிகளுக்கு பொறுப்பா பார்த்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவங்களாதான் நடத்தி வைக்கணும்பா. அதே மாதிரி பசங்க குட்டியாக இருந்தாங்கன்னா அந்த பசங்க படிக்க வைக்கக்கூடிய அந்த சவால் அப்படிங்கறதும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல அந்த கடன் அப்படிங்கறத அப்பா வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை கூட ஹவுசிங் லோனு மற்ற லோன்ஸ் அதெல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு நிர்பந்தமும் பெரிய பசங்களுக்கு இருக்கும். எவ்வளவு சவால்கள் பாருங்களேன்.
2: கண்டிப்பா, இவ்வளவு பொறுப்புகள் இருந்தா அளுமே அதையுமே நம்ம சவாலாதான் ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஓகே, இப்படி வந்து மூத்த பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கும் போது இவ்வளவு பொறுப்புகள் சவால்கள் இருந்தாலும் மூத்த மகள் அப்படின்னு இருக்கும் போது அதுக்கு ஒரு தனி சவால்கள் இருக்கும். மூத்த மகன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தனித்தனியான சவால்கள் இருக்கும். அது என்னெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: மூத்த மகளுக்கு சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அவங்க வந்து வீட்டு வேலை அப்படிங்கறது வெளியில போய் வேலை செய்யறது தவிர்க்கவே முடியாதுப்பா. நிச்சயமா முதல் பொண்ணு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறோம் கண்டிப்பா வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கறது இருக்கு. ரெண்டாவது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தங்கச்சியோ தம்பியோ நல்லா படிக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தோடப்பா அந்த குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு அதன் பிறகுதான் அவங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க பேரு மூத்த பெண்ணா, அவங்கள ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வீட்டுல இருக்கிறவங்களா பேக் பண்ணி வச்சுட்டுதான் இவங்க திருமணம் அப்படிங்கறத தள்ளி போடுவாங்க. அதுவும் ஒரு பெரிய சவால் தான் இல்லையா?
2: கண்டிப்பானா.
3: அதே மாதிரி ஆண் பிள்ளை மூத்த பையனுக்கு இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம், பொருளாதாரம் அப்படிங்கறது மிகப்பெரிய சவால். அவங்க சேவிங்ஸ் அப்படிங்கறது நிச்சயமாக குடும்பத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறாங்க. திடீர் செலவு வந்ததுன்னா மூத்த பையன் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சமுதாயம் சொல்லுது, என்னங்க மூத்த பையன் வச்சிருக்கிறீங்க திடீர் செலவு அப்படின்னு பயப்படுறீங்க, அவன் தான் இருக்கானே சமாளிச்சிருவான். அப்ப திடீர்னு வரக்கூடிய அந்த சவால அந்த பொருளாதாரத்தை பசங்கன்னா சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சமுதாயம் சொல்லுதுப்பா. அந்த அளவுக்கு அது

0: நெருக்கடி கொடுத்தது பாருங்க.
1: கண்டிப்பா நான் சூப்பரா ரெண்டு விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படின்றதையுமே எடுத்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
0: எனக்கு ஆனந்தம் இந்த திரைப்படம், அதுல இருந்து ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே அந்த பாடல்
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
0: தேங்க்யூப்பா.
1: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் எப்பவும் போல சூப்பரான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. மூத்த மகள்களுக்கு என்ன சவால்கள் இருக்கும், மூத்த மகனா இருக்கும் போது என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நாம பேசிட்டு இருந்த வந்து மூத்த மகள் வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள், அதுல முதல் சவாலா இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அது வந்து படிக்கிற விஷயத்திலயா இருக்கட்டும், இல்லை நடந்துக்கிற ஒரு விஷயத்திலயா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத தாண்டி நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமே, உதாரணமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயமாவே பார்த்து பார்த்து நாளடைவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா களத்துல இருந்து நேயர் கிறிஸ்டோபர் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
3: கிறிஸ்டோ என் பேரு.
2: ஐயா, இப்ப நீங்க உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது குழந்தை?
3: மூத்த குழந்தை.
2: மூத்த குழந்தையா வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு சவால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து வீட்டுல ரெண்டாவது குழந்தை தான், எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேசவும் தெரியாது. நீங்க சொல்லுங்க, ஒரு மூத்த குழந்தையா இருக்கிறது என்ன மாதிரியான சிரமமா இருக்கும்?
3: மூத்த குழந்தையா இருந்தா எல்லா பொறுப்பும் அவன் மேலாம் வரும், அவருடைய வாழ்க்கையை ரொம்ப பின்தங்கத்தான் செய்யும் முக்காவாசி. ஏன்னா அப்புறம் நாங்கள் எங்க அவங்க மாமா கல்வி போகும்போது எனக்கு வருஷம் 2000 கம்பளம், வருஷம் 2000 சம்பளம், வாரத்துக்கு 5 போயிட்டேன். அதைத்தான் வச்சு குடும்பம் ஓட்டணும். நான் ரெண்டாவது அக்கா, அக்கா வச்சு 3 3 பேரையும் பின்னாடி கரையத்துக்கு கல்யாணம். அப்புறம் 3 பயிலுங்க ஒரு பொம்பளை கல்யாணம். இப்பமும் மூத்தவனுக்கு தான் சிரமம், எல்லாருமே சிரமம் தான். ஆனால் மூத்தருக்கு ஒன்றும் மிஞ்சாது. ஏன்னா ஒரு ஒரு குடும்பம் ஒரு தலையெடுத்து வரும்போது லாஸ்ட் உள்ளவரை இடையில கைப்பற்றிடுவான். மூத்தவன் அந்த சிரமப்பட்டானே அதோடைய வாழ்க்கை அதோட முடியும். இல்லை முக்காவாச்சு தெளிவாக உள்ள பயிலுங்க, லாஸ்ட் ஆளுக்கு தெளிவாக வர்றானு. ஏன்னா அவங்கிட்ட எல்லா அவன் வளர்ந்த வரும்போது அவனுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, கொம்பர் இருக்காது, கடந்து வச்சிருக்காது, வீடு வாசல் ஏதோ இருக்கு. அவன் சுயத்துக்கு உழைச்சு அவனுடைய சுட்டை மாத்திக்கிடுவான். மூத்த வாழ்க்கை கூட அதே கிரியாக தான் போகும். நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய
2: அப்போ மூத்தவராக இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறவோட நிறைய அந்த சுமைகளை தான் சுமக்கிறது அதிகம்.
3: எல்லா லாபம் அவன் தான் நினைச்சிருப்பான், கஷ்டப்பட்டு அவன் தான் நினச்சிருப்பான். இப்போ நான் என் வயசுக்குலாம் 3 தங்கச்சி மாதிரி கல்யாணம் கொடுத்துருக்கேன்னா என் மகள் கொடுக்குறேன், 4 கொம்பர். அப்போ பின்னாடி உள்ளவங்க எதுவும் கிடையாது. என் மக்கள் 2 பேர் என் மகள் கட்டி கஷ்டப்பட்டாங்க, லாஸ்ட் அவளுக்கு எதுவும் கிடையாது. தானா உழைக்கிற தானா இருக்கிறது தானா வாழ்றாரு. அப்போ இப்படி அவனுக்கு அவனுக்கு ரிலீஃப் ஆயிருக்கு. மூத்தவன் தான் எல்லா திறமை.
2: இதை வந்து புரிஞ்சுப்பாங்களா அவங்க சகோதரிகளாக இருக்கணும் சரி, இல்லை அடுத்த வந்து பிறந்தவங்களாக இருக்கணும் சரி, இப்போ நம்ம மூத்த அண்ணன் தான் நமக்கு எல்லாமே, அவர் அவ நமக்காக அவ பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சு உங்களுக்கு மனசு கொண்டாது நடந்துப்பாங்களா?
3: அது இருக்கு அப்படி நடப்பாங்க. ரெண்டாவது காரம் இப்போதைக்கு நம்ம உயக்கிறதுக்கிட்டு அவங்க தங்கச்சி மட்டும் உயவு செய்ய முடியல, அப்போ நம்ம பிள்ளையாக செய்யுது. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு பிரிஞ்சு ஆகிறானுங்க. மூத்தவன் நிலமை வரும் கொஞ்சம் மோசம் தான். எல்லா வீட்லேயுமே நம்ம டிவிக்கில் பார்த்தீங்கன்னாவே மூத்தவன் உள்ள அவன் ஆளாவே இருக்கமா நான் வீட்டில் நிறைய வீட்டில், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அவனை ஒரு தலைமை வச்சுருப்பாங்க. எதை கேட்பாருந்தாலும் அவனை கேட்டு பண்ணுங்க செய்யணும் சொல்லி. ஆனால் இப்போ அதுவும் இங்கே நிறைய குறைஞ்சதும் போகும். நீ பண்ணவன் தப்புன்னு மூத்தவன் சொல்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுல.
2: ரொம்ப அருமையாக உங்கள் கருத்துக்கு வந்து சொன்னீங்க. ஒரு மூத்தவராக நீ எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முதல் தெரியுது. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
3: நீங்கள் மனசு பிடிச்ச பாடல் போடுங்க.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா.
3: ஆ சரி, அவன் தான் மனிதன் ஒரு பாட்டு,
2: அவன் தான் மனிதன்ல. ஆமாம், நன்றி.
1: ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாக இருக்கிறது எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளுடைய கிறிஸ்டோபர் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அவங்களுக்கு அடுத்து ஒரு 3 இல்லைன்னா 4 தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் முதல்ல வந்து செட்டில் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள வேலைக்கு அனுப்பி இந்த மாதிரியான பல வேலைகளை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வாங்குற கடனை ஃபுல்லாக வந்து கட்டக்கூடிய ஒரு நபர்களாகவுமே மூத்த மகன் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பொறுப்புகளை எடுத்துக்கும் போது அவங்க கடைசியில் எல்லா விதமான அந்த இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை கடன் வாங்கி அந்த ஒரு காசை கொடுக்க வேண்டியது, அதுக்காகவே உழைக்க வேண்டியது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்கள் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய சவால்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது மூத்த மகனாக இருக்கிற பட்சத்தில். அதே சமயம் மூத்த மகளாக இருக்கிற ஒரு பட்சத்தில் பெற்றோராக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லையா? அதாவது சின்ன வயசுலேயே தம்பி தங்கச்சியை பார்க்கணும், அந்த பொண்ணோட விளையாடுற நேரம் அப்படின்றது பறிக்கப்படும் முதல்ல. ஸோ அப்படி வந்து நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, என்னுடைய அக்கா தான் என்னையவே வளர்த்தாங்க, எங்கள் அக்காக்கு நான் தான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு நம்ம இருந்தாலுமே அதுவுமே ஒரு சவாலாக நிறைய மூத்த பிள்ளைங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ விளையாடுற நேரம் அப்படின்றது சின்ன வயசுலேயே பறிக்கப்படும் போது அதனாலே நிறைய பேருக்கு மன அழுத்தம்லாம் ஏற்பட்டிருக்கு. நானுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது மூத்த மகள் மேலே அதிகமான கட்டுப்பாடுகள் அப்படின்றது விதிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பேரண்ட்ஸோட முதல் குழந்தை அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டே வளர்க்கும் போது அதிகமான ஒரு எச்சரிக்கையோடையும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் சுதந்திரத்தை வாங்கி வச்சுக்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒரு காலத்திலையுமே வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பெற்றோர்கள் இந்த மூணாவது இல்லை ரெண்டாவது குழந்தைங்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கனிவாக நடந்துப்பாங்க, ஆனால் முதல் குழந்தைகிட்ட தான் கொஞ்சம் கண்டிப்பான விஷயங்களை அதிகமாகவே காமிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளுமே இன்னும் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஒரு மூத்த மகளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லை பிறந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்காகவே நிறைய வீடுகளில் இந்த பள்ளி படிப்பெல்லாம் விட்டுட்டு இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான முறைகள்லாம் கிடையாது, எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாருமே காலேஜ்லாம் போயிட்டு படிக்கலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஸோ இதனாலேயே நிறைய சவால்களாக பெண்களுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கிறிஸ்டோஃபர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:27 வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: நான் பாமல்ல இருந்து தேய் பேசுறேன்ப்பா. நான் பாமல்ல இருந்து தேய் பேசுறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் 5-6 பேர். எங்கள் அம்மா அப்பானா இறந்த பிறகு எங்கள் அண்ணனு எங்கள் அக்கா வந்து எங்கள் குடும்பத்தை வந்து வழி நடத்தி சென்றுக்கிட்டு இருக்கா. இதுவரை எங்களுக்கு சுக துக்கம் இன்பம் இன்பம் எல்லாத்தையும் வழி நடத்தி செல்றதே எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் தான். அதனால எங்கள் அம்மா அப்பா குறை இல்லாமல் எங்களை நடத்தி செல்றாங்க. அது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பாடல் போட்டு ஓடுங்க. அண்ணன் ஒரு கோவில்னு ஒரு படம், அதுல வந்து அண்ணன் ஒரு தெய்வம் என்றான்னு வரும் போல அந்த பாடல் போட்டு விடுங்க எனக்கு. நன்றி, வணக்கம்.
5: கண்டிப்பா நம்ம தேவி அக்காவோட அண்ணன் அதுக்கப்புறம் அக்கா இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். என்னதான் இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த ஒரு குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மிக முக்கிய காரணமா ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, மூத்த பிள்ளைங்க அதாவது குழந்தைங்க வந்து பொதுவாக சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதை பத்தி நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து மூத்த மகள்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதே மாதிரி மூத்த பசங்களும் ஒரு சில சவால்களை வந்து கண்டிப்பா சமாளிச்சுட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்குறது அந்த குடும்பத்தோட ஆண் ஆதாரம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். என்ன சொல்றேன் அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க அவங்க தான் வேணும் அப்படின்றத பல பேருமே எதிர்பார்ப்பாங்க. அப்பாவுக்கு அடுத்து ஒரு பொறுப்பாளரா அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய நபர்களை வந்து பசங்களை தான் வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னாவே, பொதுவாகவே ஆண்கள்னா அழவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆனால் அதுவே தவறான ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரிப்பு சந்தோஷம் வெக்கம் இதெல்லாம் வந்து இருக்குது, அந்த மாதிரி தான் அழுகையுமே ஒரு உணர்வு தான். ஸோ அதனால அழக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய மற்ற விஷயங்களான அந்த கவலை பயம் துக்கம் இந்த மாதிரியான உணர்வுகளை கூட கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரலாம். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் இதுவுமே ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு முடிஞ்ச உடனே குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு வேற ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்திலையும் குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, படிப்பு முடிஞ்சிருச்சு அவன் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அது கில்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய அந்த கெரியர் பாதைகளெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிற ஆண்கள் இன்னும் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பொண்ணுங்க கூட சரி, ஓகே நம்ம கெரியரை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கண்டிப்பாக குடும்பத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெரியர்வான விஷயங்களையும் சரி, இல்லை குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் சைட் பை சைடில் கூட பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாதைகளுக்கு ஒரு மாதிரியான சவாலாக இந்த ஒரு மூத்த பிள்ளையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அமைஞ்சிருது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், மூத்த பிள்ளையாக இருக்க மூத்த ஆண்மகனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த செயல்கள் மூலமாக குடும்பத்தோட எந்த பேருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் வந்து இதை ஒரு சவாலாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றணும் அப்படின்னாவே ஒரு சில தவறான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அதை கூட நிறைய பேர் விட்டுட்டு சரி ஓகே நம்ம குடும்பத்தை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு சூழல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பா இல்லாமல் வளர்ற அந்த சூழல் இருக்குல்லையா, அது ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அப்பா இருந்தால் கூட சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருந்துப்போம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்பா இல்லாமல் வளர்றாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்கன்னா அவங்கள நாம தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்கள வந்து செட்டில் பண்ணணும் இப்படின்ற பல பொறுப்புகளையுமே அவங்க தான் வச்சுருக்காங்க. அடுத்து நிறைய பேர் சந்திக்கிறதா, என்ன தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுதந்திரம் கண்டிப்பாக குறைவாக தான் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஸோ இந்த மாதிரியான பல சவால்கள் மூத்த மகன்களுக்குமே இருக்க தான் செய்யுது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா தேவி அக்கா அவங்க கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:37 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
6: என்னோட பேர் வந்து தௌஃபிக் ரஹ்மான், நான் சித்தார்கோட்ல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க அண்ணா, இப்ப வந்து நீங்க வந்து வீட்டுல எத்தனாவது பிள்ளை?
6: நான் வந்து எங்க வீட்டுல வந்து கடைசி பிள்ளை.
5: ஓகே. நான் அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு அண்ணனா இல்ல யாரு?
6: ரெண்டு அண்ணன், மூத்தவன் அக்கா.
5: ஓகே. நான் இதுல வந்து யார் நான் ரொம்ப பொறுப்பா எடுத்துப்பா, பொறுப்பா எடுத்து எல்லா விஷயங்களையும் செய்வா?
6: எங்க அக்கா தான் பாப்பா மாந்தேவி, பொறுப்பா இருக்கு.
5: சூப்பர். மூத்த மகளா இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்கதான் பாத்துக்கிறாங்க.
6: ஆமா, இது வரைக்கும் அவதான் பாக்குறாங்க. அவளும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளையும் இருக்கு. அப்படினாலும் பக்கத்து வீடு ரெண்டு வீடு தள்ளிதான்.
5: ஓகேண்ணா.
6: நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க அக்கா நாங்க இது பண்ணாம செய்ய மாட்டோம்.
5: சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக பண்றாங்க. ஆனா அப்படி பண்றதா இருந்தாலுமே உங்களுக்கே சில நேரங்கள்ல தோணி இருக்கும் இல்லையா, அக்கா இதெல்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் சவாலா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க.
6: உண்மையிலே சவால் தான் அவளுக்கு. அதனால வந்து நிறைய இது நாங்க வெளிநாடு போகும்போதெல்லாம் வந்து அவங்கதான் அந்த பேங்களை நகை இது பண்ணி ஒரு கடனை வாங்கி தருவாங்க. அவங்க பொறுப்பா விட்டுறது. ஏதாவது பிரச்சனையா இருந்தா அங்க அக்கா முன்னாடி எல்லாத்தையும் இது பண்ணும்.
5: ஓகேண்ணா. இந்த மாதிரி நிறைய பொறுப்பான விஷயங்கள் வந்து அவங்கதான் பாக்குறாங்க.
6: அவங்களும் பாக்குறாங்க, இது வரைக்கும் அவங்க தான் பாக்குறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அவளுக்கு ரெண்டு பெரிய பிள்ளை போயிட்டா, மூத்த பிள்ளை கூட கல்யாணம் பண்ண அப்ப சமயத்துல ரொம்ப கடனா போச்சு. அப்ப இருந்து அவ அண்ணன் தம்பி பிரச்சனைல எந்த இருந்தாலும் வந்துருவா, வந்து அவதான் முன்னிலை நடத்துவா.
5: ஓகேண்ணா. இப்படி எல்லாம் பண்ணும் போது நிறைய சவாலான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையானா, அதெல்லாம் என்னென்னா? இப்ப உங்களுடைய அண்ணாக்கள்ல யாரு வந்து பொறுப்பா எடுத்துப்பா?
6: இப்ப வந்து எங்க மூத்தவங்க பெரிய ரேடியாவோட அதிகமா யூஸ் பண்ணுவாப்ல, வித்தியாசம் போலிட்டு.
5: ஆமாண்ணா.
6: அவதான் எங்க மூத்தவரு. அவ வந்து ஊர்ல கடை போட்டுருக்காரு. அவளும் எது இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
5: ஓகே. அவங்க வந்து ஏதாவது ஒரு தியாகம் வந்து உங்களுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: நிறைய செஞ்சிருக்காங்க. எங்க படிப்புக்குலாம் வந்து எங்க அண்ணன் வந்து ஹோட்டல் வச்சிருந்தா, அப்ப வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், காசுக்கு வந்து அவ்வளவு முன்னிருந்து செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல. இப்ப அவ தனியா போய் இருந்தா என்ன, இப்ப எல்லாம் ஒன்னா இல்ல, தனியா இருக்கும்.
5: ஓகே. நான் சூப்பரா வந்து ஒரே ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: படம் வந்து பாசப்பறவை. பாட்டு வந்து தென்பாண்டி தமிழ் அந்த பாட்டு
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி.
6: உங்களுக்கு நன்றிமா, நேயர் அனைவருக்கும் நன்றி.
5: தௌஃபிக் ரஹ்மான் அண்ணா வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்துல இருந்து அவங்களுடைய அக்கா வந்து பொறுப்பா நிறைய விஷயங்கள் எடுத்து, அதே மாதிரி என்னதான் சவால்கள் இருந்தாலுமே பரவாயில்ல நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் இருக்கிறதா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்ம எத்தனாவது குழந்தை அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய குணம் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பதிலே இல்லைன்னு தான் ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க. அதாவது குழந்தையோட பிறப்பு வரிசை அப்படின்றது இருக்குது இல்லையா, மூத்தவங்களா நடுப்பிள்ளையா இல்ல கடைசி பிள்ளையா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வச்சு தீர்மானிக்க முடியவே முடியாது அப்படின்னு தான் உளவியலாளர்களுமே குழப்பத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க மூத்த பிள்ளை அப்படின்றவங்க ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க, கடைசி பிள்ளை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சுட்டித்தனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யாரையுமே தீர்மானிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அந்தோணி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்க? ஒரு பெரிய
8: பெரிய பொறுப்பு தான் பொறுப்பு. அந்த புள்ள வந்து ஒழுங்காக ஒழுங்கா வழிகெடுத்து கொண்டு போகலாம், தப்பா இருந்தா அடுத்த உள்ளதான் பாக்க.
7: இப்ப நீங்க ஒரு மூத்த பிள்ளையா இருக்கும் போது நீங்க சிரமங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு, அதாச்சும் ரொம்ப
8: நிறைய இருந்தது. நான் கடல சின்ன வயசுலயே கடலுக்கு தான்
7: போனேன், குடும்பத்தை பாத்துக்கணுங்கிற கட்டாயமா?
8: ஆமா ஆமா, எங்க அப்பா வந்து ஸ்லோவா இருந்தப்ப நான் தான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் நான் சுத்த ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் சரியா இருக்கல.
7: சின்ன வயசுலயே வந்து குடும்பத்தை பாத்துக்கணுங்கிற பொறுப்பு வரது எவ்வளவு ஒரு
8: கஷ்டமான விஷயம் தானே? ரொம்ப கஷ்டமான விஷயம், 7 பேர் 8 பேருங்கும்போது கஷ்டமான விஷயம்.
7: எல்லாருக்கும் சேர்த்து நீங்க தான் வேலை பண்ணீங்க.
8: ஆமா.
7: சரி, மூத்த பிள்ளையா இருந்து நிறைய சிரமப்பட்டேன்னு மூத்த பிள்ளையா இருந்து நீங்க சந்தோஷம் அடைந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கா?
8: சந்தோஷமா அடையல, இதுவரையும் கஷ்டப்படதான் செய்யறேன்.
7: இப்போ வரைக்கும் கஷ்டமா?
8: இப்போ வரையும் கஷ்டப்படதான் செய்யறேன், எந்த சந்தோஷமும் இல்ல.
5: நம்ம அந்தோணி அண்ணா சொன்னது மாதிரி சின்ன வயசுலயே ஒரு பொறுப்பை கொடுக்கறது அப்படின்றது அதை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல தான் நாமளுமே நல்ல ஒரு துருன்னு இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும்னு நினைப்போம், நாமளும் டூர்லாம் போகணும், நம்மளும் சுத்திலாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் அப்படின்றத கொடுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ஓரம் கட்டி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும். அதே மாதிரி இப்போ வந்து 2 பிள்ளைங்க உள்ள வீட்டில் மூத்த பிள்ளையா இல்லை மூத்த மகளாக வந்து மூத்த அக்காவா, நானே சில நேரம் பொறுப்புள்ளவங்களாக வந்து நடந்துப்பேன். ஆனால் மற்ற நேரங்களில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக இருக்கிறதுக்குமே விரும்புவேன். ஆனால் என்னுடைய அம்மா அவங்க பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கடைசி பொண்ணு இருந்தாலுமே அவங்க ரொம்ப வந்து பொறுப்பாக நடந்துப்பேன், நான் வந்து சின்ன வயசுலேயே பொறுப்பாக நடந்துப்பேன், ஒன்றை மாதிரிலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு சைடு என்னோட தங்கச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவலை எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருக்கும். ஆனா மத்தவங்களை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளாலேயே சொல்ல முடியாது, அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த மூத்த பிள்ளை வந்து பொறுப்பா இருக்கும், இல்ல வந்து கடைசி பிள்ளை சுட்டியா இருக்கும் அப்படின்லாம் நம்மளால யாரையுமே ஒரு இதை வச்சு நிர்வகிக்க முடியாது அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களுமே சொல்றாங்க. அதனால ஒரு குடும்பத்துல கண்டிப்பா மூத்த பிள்ளை ஒருவேளை சரியில்லை அப்படின்னாலும் செகண்ட் பிள்ளை வந்து அவங்களுடைய பொறுப்பை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள், நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:49 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. உதாரணமா குழந்தைங்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம சொல்லலாம். இப்ப 7 பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிறைய பேரும் பொறுப்போட நடந்துப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கு வந்து செல்ல குழந்தையா இருக்கும், அவங்கள்ட்ட வந்து பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து தான் ஒரு வீட்லையுமே கொடுப்பாங்க. அதுல இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ கொஞ்சம் நல்லாவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, பல ஆய்வுகளில் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு தகவலும் இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த நடுவில் இல்லை கடைசியாக பிறந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நேர்மையாகவும் அதே சமயம் பணிவாக நடக்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க அப்படின்றதையுமே ஆய்வுகள் தான் சொல்லுது. ஸோ எந்த வகையிலையுமே குழந்தைங்க அப்படின்றவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுப்பெடுத்துப்பாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப சூழலை பொறுத்து, இல்லை அப்படின்னா அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து, இல்லை நாமளே கொஞ்சம் மாறி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நிறைய குழந்தைங்க வந்து பொறுப்பும் எடுத்துப்பாங்க. அதில் வந்து மூத்த பிள்ளைங்க அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து கொடுக்குற ஒரு ஹேண்டாக தான் இருக்கும். அதனால மூத்த பிள்ளையாக இருக்கிறது அப்படின்றது பல சவால்கள் நிறைஞ்சதாகவும் அதே சமயம் நம்ம தான் அந்த குடும்பத்துக்கான ஒரு பலமாகவுமே இருக்கும். ஆனால் அதில் நிறைய சவால்கள் இருக்குது, அதையுமே நிறைய பேர் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத விட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டீங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நேயர்கள் கேட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. இப்ப இருக்கிற நிறைய பெண்களோட குறைஞ்சபட்ச ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குன்னு சொந்தமா ஒரு சிறு தொழில் செஞ்சு அது மூலமா தன்னோட குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு தாங்க. ஆனா சுய தொழில் செய்யணும்னாலே பெரிய இடம் வேணும், அதிக அளவுல முதலீடு செய்ய வேண்டி இருக்கும், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மெஷின் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சுதான் நிறைய பெண்கள் பின்வாங்குவாங்க. ஆனா சில ஆயிரங்கள் போட்டா கூட நம்ம வீட்டுல இருந்தே நம்மளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு நிறைய பெண்கள் அதை செஞ்சும் காட்டிட்டு வராங்க. அப்படி வீட்டுல இருந்தே கம்மியான தொகையில முதலீடு பண்ணி இப்போ லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துட்டு வர ஒரு சாதனை பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். திருச்சி திருவானைக்காவலை சேர்ந்தவங்க தாங்க கமலா ராஜேந்திரன். துறையூர் பக்கத்துல இருக்கிற அடைக்கம்பட்டிங்கிற ஊர்ல பிறந்தவங்க குடும்ப கஷ்டத்தினால 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியாம திருவானைக்காவல் பகுதியில இருக்கிற இவங்களோட அண்ணனோட பால் பிசினஸுக்கு உதவிக்காக போயிருந்திருக்காங்க. அப்போதான் அதே பகுதியில ஸ்வீட் கடை வச்சிருந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க கூட இவங்களுக்கு 1992 திருமணம் நடந்திருக்கு. சோ திருமணத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஸ்வீட் கடையில ஒழுங்கா வியாபாரம் இல்லாம போயிருக்கு. அதனால திருவானை காவல்லையே டீ கடை ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த தொழிலுமே இவங்களுக்கு சரியா கை கொடுக்கல. சோ இதுக்கு இடையில தாங்க இவங்களுக்கு 2 குழந்தைங்களுமே பிறந்திருக்காங்க. சோ சொந்தமா செஞ்ச தொழில் சரியா வராததால இன்னொருத்தவங்க கிட்ட போய் பால் சப்ளை பண்ற வேலைக்கு போயிருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில கத்துக்கிட்டு 1997 சொந்தமா பால் சப்ளை பண்ற தொழிலும் தொடங்கியிருக்காங்க. சோ இந்த தொழில் ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்ததால தினமும் பால் விற்பனை ஆனது போக மீதி இருக்கிற பாலை வச்சு பால்கோவா, தயிர், மோர், தேங்கின்னு தயாரிச்சு வீட்டுல இருந்தே விற்பனையும் பண்ணிருக்காங்க. சோ அந்த வருமானத்துல தாங்க அவங்களோட 2 குழந்தைங்களுமே படிக்க வச்சிருக்காங்க. சரி, கதை நல்லா இருக்கு, இவங்க எப்படி சாதனை பெண்ணா மாறினாங்க அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. சொல்றேன் இவங்களோட பையனோட குழந்தை வந்து சரியா பால் சார்ந்த எந்த பொருட்களையும் சாப்பிடாம ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அப்போதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வச்சு மால்ட் ஒண்ண தயாரிச்சு அதை பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. சோ குழந்தையுமே அதை விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடுமே சரியாக இருக்கு. அப்போதான் இதையே பிசினஸ் பண்ணலான்னு இவங்களுக்கு ஐடியா வந்து தன்னோட ஐடியா பத்தி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்ட சொல்லவும் அவங்களும் சப்போர்ட் பண்ணி முதல்ல ஏபிசி மால்ட் மட்டும் செஞ்சு அவங்க வீட்டுல பால் வாங்குற 400 பேருக்கு சாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தின அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லவும் 2025 தனக்குன்னு ஒரு கடையை தொடங்கி முதல்ல ஏபிசி மால்ட்டு, அப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, அப்புறம் 20 வகையான சிறுதானியங்களை போட்டு ஒரு சத்து மாவு, அப்புறம் பீட்ரூட் மால்ட்டுன்னு 4

குளிர்ச்சியை தர கற்றாழை மால்ட், அப்புறம் ஞாபக சக்தியை அதிகரிக்கிற வல்லாரை மால்ட், சளி காய்ச்சலை தடுக்க ஆடாதொட மால்ட், ராகி மால்ட், நேந்திர மால்ட்னு எட்டு வகையான மால்ட்டுகளை புதுசா செஞ்சு அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இவங்க தயாரிச்ச இந்த தயாரிப்புகளை எல்லாத்தையுமே இவங்க கிட்ட பால் வாங்குற ஒரு 50 பேருக்கு ரெகுலரா செஞ்சும் கொடுத்துட்டோம். சமூக வலைதளம் மூலமா திருச்சி, பெரம்பலூர், கும்பகோணம், மதுரை, கன்னியாகுமரி, ராஜபாளையம், ஓசூர் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்களுக்கும், குஜராத், கேரளா, பெங்களூரு, ஹைதராபாத், புனே, மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, துபாய்னு கடல் கடந்தும் 300 ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு மாசம் 200 கிலோ வரைக்கும் விற்பனை பண்ணிட்டும் வராங்க. சோ இவ்வளவு தூரம் இவங்க வெற்றி நிலையை அடைஞ்சாலுமே அதை இன்னும் பல மடங்கு உயர்த்தணும், இன்னும் நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு லட்சியத்தோட ஓடிட்டு இருக்கிற திருமதி கமலா ராஜேந்திரனுக்கு நம்மளும் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்களோட இந்த வெற்றி பயணம் வெற்றி அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வீட்லலாம் வெரைட்டி ரைஸ் வைக்கும் போது அதுக்கு எப்படி ஊறுக ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரி தாங்க அப்பளமும் வடகமே. சோ இந்த அப்பளத்தை பாத்தீங்கன்னா உளுந்த மாவோ அரிசி மாவோ பயன்படுத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி வடகம் நிறைய இதுல பண்ணாலுமே இப்ப அதிக பேர் விரும்பி சாப்பிடுறதுனா இந்த ஜவ்வரிசில செஞ்ச வடகம் தாங்க. ஏன்னா இந்த ஜவ்வரிசில நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இருக்கு. அதாவது இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடல்ல இருக்கிற சோர்வை நீக்கி நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து வந்து நம்மளோட எலும்புகளோட வலிமையை அதிகரிச்சு மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கும். பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்றுச்சல் அப்புறம் அல்சர் வராம தடுத்து நம்மளோட உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கும். சோ இவ்வளவு பயன்கள் இருக்கிற இந்த ஜவ்வரிசியை வச்சுதாங்க இன்னைக்கு நம்ம எப்படி அப்பளம் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. வீட்டுல இருந்து செய்யறதுக்கு ரொம்பவும் நல்ல தொழில், அதுலயுமே குறைஞ்ச முதலீட்டுல செய்யற தொழில்னா அது இந்த ஜவ்வரிசி அப்பளம் செய்யறது தாங்க. சோ இந்த அப்பளம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்? ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கணும், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் ஒரு 2 அரைச்சி எடுத்துக்கணும், அப்புறம் உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து ஒரு 3 கப் எடுத்துக்கணுங்க. முதல்ல ஜவ்வரிசிய நம்ம நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி நைட்டு ஊற வைக்க முடியல அப்படின்னா பகல்ல ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். சோ இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு அதுல ஊர்ன ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கிளறிட்டு ஜவ்வரிசி நல்லா கூல் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நல்ல ஊர்ன ஜவ்வரிசிய மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா கடாயில போச்சு அதை வந்து கூழ்மை நிலைக்கு கொண்டு வருவாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல கொஞ்சமா உப்பு, ஜீரகம், நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாயும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சமா தண்ணில கரைச்சி ஜவ்வரிசி கூட சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ நல்லா கூல் மாதிரி இருக்கும். சோ இப்போ இத நம்ம பிளாஸ்டிக் சீட்டு இல்லனா வெள்ளை துணியில கொஞ்சமா மாவை ஊத்தி அதை வட்டமா பரப்பி ஒரு 2-3 நாள் வரைக்கும் வெயில நல்லா காய வச்சுக்கணுங்க. நல்லா காஞ்சதும் அதை காற்று இல்லாத ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில வச்சுக்க வேண்டியதான். சோ நம்மளோட ஜவ்வரிசி அப்பளம் ரெடி. சோ இத வந்து நம்ம 100 கிராம், 250 கிராம், 500 கிராம்னு பாக்கெட் போட்டு பாக்கெட்ல நீட்டா லேபிள் ஒட்டி அதுல நம்ம தயாரிச்ச தேதி, எக்ஸ்பைரி ஆன தேதியை போட்டு நம்ம விற்பனை பண்ணலாம். எங்க விற்பனை பண்ணலாம்னா நம்ம ஊர்களில் இருக்கிற மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறமா நம்ம ஊர்ல நடக்கிற வார சந்தை, நம்ம மொபைல்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், அப்புறமா திருமணம், அப்புறம் ஸ்கூல், அப்புறம் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது அங்க வந்து பெரிய ஆர்டரை எடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த அப்பளம் மூலம் நமக்கு நல்ல லாபம் பார்க்க முடியும். அது எப்படின்னா இப்ப 1 கிலோ ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா 70-100 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். சோ மத்த பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 120-150 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ 1 கிலோல கிட்டத்தட்ட நம்ம 40-50 அப்பளம் வரைக்கும் வருங்க. சோ 250 கிராம் பாக்கெட் நம்ம போடும்போது நம்ம 30-40 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். சோ நம்ம சரியான முறையில இதை விற்பனை பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது கூடவே பீட்ரூட், கீரை ஜூஸ சேர்த்து நம்ம கலர் அப்பளமாவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் அப்பளமாவும் ஹார்ட் ஷேப்ல நம்ம செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த ஜவ்வரிசி அப்பளம் செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. தூங்கி எந்திரிச்சதுமே நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, கால் வலி, குதிகால் வலிலாம் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கும் போது அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகமாகி அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா அது சரியாயிரும். மறுபடியும் சாயங்கால நேரங்களில் இந்த வலி வரும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிகால் எலும்பில் சொல்லக்கூடிய கால்கேனியஸ் எலும்பில் வந்து சின்னதாக ஒரு முள் மாதிரி உருவாகி அது கீழே இருக்கிற சதைப்பகுதிகளில் குத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ அப்படி குத்திக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த வலி வருது. ஸோ இப்படி குதிகால் வலி இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுசங்களை மணல் அடுப்பில் போட்டு சுட்டி எடுத்து அதில் எருக்க இலைய வச்சு ஒரு 3 நாளைக்கு குதிகாலில் சூடு கொடுத்தா சரியாகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவமனைக்கு போய் ஆரம்பத்திலேயே மாத்திரையும் அதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு ஹீட் மசாஜும் கொடுத்து சரியாகிடுங்க அதை பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் முன் அனுபவம் இருக்கும்ல, ஸோ அவங்க கிட்ட கேட்டு அந்த இடத்துல ஊசி போட்டு அதை சரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு உடனே சரியாகிரும், ஒரு சிலருக்கு சரியாக கொஞ்சம் நாள் ஆகுங்க, ஆனால் சரியாகிடும். நான் இப்போ சொன்ன எல்லா சிகிச்சை முறைகளையுமே நானுமே எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு அது சரியாயிடுச்சு. ஆனால் இது வந்து நான் எருக்க இலைய வச்சு சூடு பண்ண செங்கலை பயன்படுத்தினேன்ல, அதில் சரியாச்சா, இல்லை ஹீட் மசாஜ் கொடுத்து சரியாச்சா, இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு சரியாச்சான்னு எனக்கே தெரியலைங்க. இப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திச்ச இந்த பிரச்சனைகளையும் இப்பவுமே என்கிட்ட ஒரு சிலர் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட நேர்களான உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடலில் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளுக்கு உணவு தான் நல்ல மருந்துன்னு. அப்படி நம்ம பாதத்தில் ஏற்படுற இந்த குதிகால் வலிக்கு நல்ல உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, அது செவ்வாழை பழம் தாங்க. ஸோ இந்த பழம் சாப்பிட்றது மூலமாக குதிகாலில் இருக்கிற அந்த முள்ளால் ஏற்பட்ட காயத்தை மாற்ற முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து தினமும் நம்ம சாப்பிட்ற உணவில் செவ்வாழை பழம் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஊர்ல நடக்கிற ஞாயிறு வார சந்தையிலுமே 1 கிலோ பழம் வந்து 100 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 7-8 பழம் இருக்கும். அதுவே நமக்கு 1 வாரத்துக்கு போதுமானதுதான். ஸோ காலையில எந்திரிச்சதும் குதிகால் வலி இல்லாம இருந்தா தானே நம்மளோட அந்த நாளும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில தானே இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லா பெண்களுமே நம்மளோட தினசரி உணவுல 1 செவ்வாழை பழத்தை தினமும் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போதும், இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பணி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பெண்களுக்கு இந்த சுக பிரசவம் தாங்க ஆகும். ஆனா அதுக்காக அவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணல, யோகா பண்ணல, வாக்கிங் போகல. அவங்களோட தினசரி வேலைகளை செய்யறதுக்கு யாரையும் அவங்க எதிர்பார்க்காம அவங்களோட எல்லா வேலைகளையுமே அவங்களே செஞ்சதுதான் இதுக்கு காரணம். ஆனா இப்பெல்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யற சில பெண்களுக்கு அறுவை சிகிச்சையும், வீட்டுல பெட்ரெஸ்ட்ல இருக்கிற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சுக பிரசவமே ஆகுதுங்க. சோ அதுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியாம அவங்க செய்யற ஒரு சில யோகாசனங்களா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த பிரசவம் வந்து ஈஸியாகணும், அவங்களோட உடலும் மனமும் பிரசவ நேரத்துல தளர்ச்சி இல்லாம இருக்கணும் தான் கர்ப்ப கால யோகாசனங்கள்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி வீட்லயே யோகாசனம் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள், அதாவது இரத்த அழுத்தம், பிளசண்டா ப்ராப்ளம், அப்புறம் ரெண்டு குழந்தைங்க கருவுல இருக்கிற பெண்கள்லாம் உங்களோட மருத்துவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க செய்யலாம்னு சொன்னாங்கன்னா மட்டும் யோகாசனம் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாம இருக்கிறதாங்க நல்லது. அப்படி பிரசவத்தை ஈஸியாக்க என்னென்ன மாதிரியான யோகாசனங்கள் செய்யலாம் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பட்டர்ஃப்ளை ஆசனம். சோ இதை எப்படி செய்யலாம்னா தரையில உட்கார்ந்துட்டு ரெண்டு கால்களோட பாதங்களையும் சேர்த்துட்டு முட்டி கால்களை மெதுவா மேலையும் கீழையும் அசைக்கணுங்க. சோ இது பண்றது மூலமா பெண்களோட இடுப்பு எலும்பு வந்து வளைஞ்சு கொடுக்கற தன்மை அதிகரிக்கும். சோ அதனால சுகப்பிரசவம் ஆகுறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ரெண்டாவதா மாலாசனம். இது எப்படின்னா கால்களை கொஞ்சமா விரிச்சு நிமிந்து நின்னுட்டு மெதுவா குத்த வச்சு உட்காருவாங்கல்ல, அதே மாதிரி கீழே உட்காரணும். சோ இந்த ஆசனம் பண்றது மூலமா நம்மளோட இடுப்பெலும்பு தசைகள்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகி பிரசவ நேரத்துல இது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ 6 மாசத்துல இருந்தே இந்த யோகாசனம்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தாங்க பண்ணணும். மூணாவதா மார்ஜாரி ஆசனம், அதாவது கேட் கவு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து கை முழங்கால தரையில வச்சுட்டு மூச்சை கொஞ்சமா இழுத்து முதுக வளைச்சிட்டு மறுபடியும் மூச்சை விடும்போது முதுக லேசா கீழே இறக்கணும். சோ இப்படி பண்ணும்போது நம்மளோட முதுகு வலி குறைஞ்சி குழந்தை வந்து சரியான பொசிஷனுக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, சோ அப்படி வரும். நாலாவதா வஜ்ராசனம். இது என்னன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாங்க. இப்படி பண்ணும்போது கர்ப்ப காலத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து செரிமானம் நல்லா இருக்கும். அஞ்சாவதா பிரணயமா, அதாவது ஆழ்ந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க. இது எப்படின்னா மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டு 1, 2, 3, 4 வரை எண்ணிட்டு மெதுவா மூச்சை விடணும். இந்த பயிற்சி நம்மளோட மனசுக்கு ஒருவித அமைதியை தரும்னே சொல்லலாங்க. எப்படி இந்த பயிற்சிகள்லாம் பண்றது நல்லதோ அதே மாதிரி இந்த பயிற்சிகளை செய்யும் போது ஒரு சில செய்யக்கூடாத செயல்களையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணுங்க. அது என்னன்னா நம்ம யோகாசனம் பண்ணும்போது நம்மளோட வயித்துல அதிகமான அழுத்தம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி குதிக்கிறது தாவறது மாதிரியான ஆசனங்களை நம்ம பண்ணக்கூடாது. அதிகமா சோறு வந்துச்சுன்னா உடனே அந்த யோகாசனத்தை நிறுத்திக்கணும். அதே மாதிரி காலையில வெறும் வயித்துலயோ இல்லைன்னா நம்ம கொஞ்சமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யறது கூடவே இந்த யோகாசனங்களை 6 மாசத்திலிருந்தே நம்ம செய்ய முயற்சிக்கலாங்க. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உன்னுடன் மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா, காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று உன்னுடன் மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று உன்னுடன் மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆழமா சொல்ல புரிஞ்சுப்பியா? பாம்பு கச்சிருச்சு சரியா? நீ என்ன பண்ற தெரியுமா? ஐயோ கச்சிருச்சு, நான் நம்பலையே இது என்ன கடிக்கோன்ட்டு. நான் பாசமா தானே இருந்தேன், இது நம்மளை கச்சிருச்சு. புரியுதா? புரியறதுனாலதான் கை தட்டுற. நான் என்ன சொல்ற, பாம்பு கச்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுல, டோன்ட் சேஸ் த ஸ்னேக், போய் பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் மிகவும் பாதிக்கப்பட்டு நான் செத்து போயிருவேனே. அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணேன ஊன்னு வந்துடும் உன்னோட விஷத்தை உருவி எடுக்கிறதுக்கு. அது பாம்புனா பாம்புதான், பாம்பு கட்ட நீதி கிடைக்காது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக். என்ன மேடம் பண்ணலாம்? பிளாக் த நம்பர், சேஞ்ச் த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், க்ளோஸ் த ஃபேஸ்புக். அக்சஸபிலிட்டி இருக்க கூடாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று உறுதியானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? ஐ இக்னோர். இக்னோர் பண்றதை விட என்ன தெரியுமா பண்ண? ட்ரீட் த வெனம். இப்ப விஷம் ஏறிடுச்சு, சாவ கூடாது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வெனம ட்ரீட் பண்ணனா, சே இவளை போய் மிஸ் பண்ணிட்டோம் மேடா அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரீட் த வெனம். புரியுதா? அது ஆணுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, பெண்களுக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன். சில பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்டுங்கிற பேர்ல, அது நம்மளை நம்மள மாதிரியே இருக்க கூடாதுங்க. என் கூட தானே இருந்த, போயிட்ட நீ பாட்டுக்கு 11 மணிக்கு, நான் வரேன்னு சொன்னல, சாப்பிட்டியா? என் கூட தானே சாப்பிடு, நாம தானே சேர்ந்து சாப்பிடுவோம். எங்க இருந்த? இப்ப நாளைக்கு வரலன்றத நேத்து சொல்றது. நான் என்ன சொல்றேன் உனக்கு எதுக்கு சொல்லணும்? அதுக்காக வந்தேன் காலேஜுக்கு. நான் வந்தது படிக்கிறதுக்கு, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீ நல்லா வளரணும், இந்த 17-18 வயசுல நல்லா வளரணும்னா உன் அம்மா உன் அப்பா திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் இன்லாஸ், உனக்கு எந்த துக்கம் நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அதை யார் காதிலும் போட வேண்டும் என்று நினைக்காதே. சரியான காதுகளை தேர்ந்தெடு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கமா, ஏன் இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கணவன் மனைவி பிரச்சனையை திருமணமானதற்கு பிறகு அல்லது திருமணம் ஆகியிருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனையை நாம உயிருக்கு ஆபத்துங்கிற லெவல் இல்லாம மூன்றாவது ஆள் கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க தப்பானவங்க இல்ல. நம்ம யார பகிர்ந்துக்கிறோமோ அவங்க தப்பானவங்க இல்ல. அவங்க நம்ம மேல ரொம்ப பாசம் கொண்டவங்க. குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க, பாசத்துலதான் சார் பிரிக்கிறாங்க. இப்ப எங்க அக்கா இருக்குதுல, என் மேல ரொம்ப அன்பு. நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால இப்படி பண்ணிட்டாரு அப்பா அப்படி அழுதுட்டேன். ரொம்ப அன்பு என் மேல அவளுக்கு. அவ என்ன தெரியுமா சொன்னா, டக்குனு எந்திரிச்சுண்ணா, என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்தது சொல், இப்படி வந்தேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஐயோ, தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே, நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், முதல்லயே சொன்னேன், இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. கொடுக்க எப்ப? என் பையனுக்கு வயசு 25 ஆகும். அந்த அக்கா அப்படி புலம்புறத பார்க்கும் போதுல, அந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா அட்டூழியத்தையும் மனசு சர சர சர சர சர சரன்னு பிளான் பண்ணிருச்சு. நான் தங்கமாகவும், அவர் என்னை தரையில் போட்டு மிதித்ததாகவும், நான் உருவகம் செய்து கொண்டு வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணேன். பிரிச்சு விட்டுருவாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உன் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, உன் பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்குது, அதுக்கிட்ட நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கையே, அது அப்படியே தீர்வு தந்து உன்னை பட்டொழி வீசி பறக்க வச்சிருமா? அது அப்படி தீர்வு தரதா இருந்ததா? அது ஏன் உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு? அவளுக்கு என்ன கெபாசிட்டி, அவ்வளவுதான் கெபாசிட்டி.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: அரைசமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளை எல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குரு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வர கூடிய அரிப்பு தடுக்கப்படுதாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும், எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை தான் தேர்ந்தெடுத்து சொல்லணும். பல நேரங்கள்ல நான் இந்த விஷயத்த சொல்றேன், தயவு செய்து உன் சிக்கல்களை, உன் தவிப்புகளை, உன் பிரச்சனைகளை நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. உனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு வரவே கூடாது. போன மாசம் எனக்கு தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? மதுரையில் இருக்கிறேன், தனியா இருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்றேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதே. படிக்கலாம், படிக்க முடிய மாட்டேன். அதாவது பாரு, அடுத்தவங்களால நமக்கு வர்றதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்குள்ள நமக்கு வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். சரியா? எனக்கு என்ன பிரச்சனைனா ஜெட்லாக். நான் அமெரிக்கா போயிட்டு வந்திருந்தேன், 13ஆம் தேதி போய் 15ஆம் தேதி போயிட்டு 27ஆம் தேதி மிட் நைட் வந்து இறங்குறேன். எனக்கு ஜெட்லாகில் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு அப்படி வராது, எனக்கு தெரியல. இந்த இந்த வருஷம் வந்துருச்சு, தூக்கமே இல்லைங்க. 12 மணி டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணுறதுன்னு திருப்பி பார்த்தா என்னுடைய டேபிளில், என்னுடைய நான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன்றதுனால ஆஃபீஸ் பீப்புள் ஸ்வீட்ஸ் கொண்டாந்து வச்சிருந்தேன். நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதில்ல ஆக்சுவலாக. ஏன் சாப்பிட்றதில்ல அப்படின்னா எனக்கு சுகர் இல்லை, அதனால தான் இல்லை. எங்கள் அம்மா பக்கம் இல்லை, நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதில்ல. ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் திறந்து பக்கம் பெரிய பெரிய ஸ்வீட்ஸு நல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பெரிய ஸ்வீட்ஸ் எடுத்து ஒன்று சாப்பிட்டேன், சாப்பிட்ணும்னு தோணுச்சு சாப்பிட்டேன். இன்னொரு ஸ்வீட்டும் சாப்பிட்டேன், நிறைய தண்ணி குடித்தேன். கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக 6:30 எழுந்திரிச்சு உட்கார்றேன். டாடாடாடாடாடா, என்ன ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நடப்பா. நான் ஸ்ட்ரெஸ் வந்தால் ஸ்வீட் சாப்பிடணும். அதுக்கப்புறமா தான் என் அனுபவத்தில் ஒரு பேருண்மை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு. நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம கூட இருக்கிறவன் ஸ்வீட்டு கொடு, ஸ்வீட்டு கொடு, ஸ்வீட்டு கொடுன்னு ஏன் கேட்குறான் அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. புரிஞ்சிருச்சா? அம்மா சொல்கிற வார்த்தையை எழுதி வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. யார் ஸ்வீட் சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோமா அதுதான் முக்கியம். ஸ்ட்ரெஸ் வராம பாத்துக்க லைஃப்ல. காலையிலயே வந்து உட்காந்துக்குவாங்க பிரின்சிபல் ரூம்ல சில பேர், மேடம் வரதே இல்லை, மேடம் கிளாஸ்க்கு நீங்க எதை சொல்லுங்க, 2 மணிக்கு இருங்கம்மா வராங்க. இப்படி இருக்கும் தெரியுமா? போட்டு கொடுக்கறதுக்கே ஒண்ணு, ஒரு லீடர் காசிப்ஸ அலோவ் பண்ணக்கூடாது. எழுந்துருங்க, கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு, போங்க, போய் கிளாஸ் பாருங்க. நீங்க தான் அதை கவனிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் தான் டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இருக்குல்ல, அது லீடர்ஷிப் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே ஆகாதீங்க. ஒருத்தி போய் ஏதோ ஒரு விஷயத்துல அவ சிக்கிக்கிட்டானா, அதை ஃபேண்டஸியா தான் அவ சொல்லுவா, அவ பியூட்டிஃபை பண்ணி அதை சொல்லுவா. யூ டோன்ட் கெட் இன்வால்வ் இன் தட். நான் ஒரு ஏதோ ஒரு நாட்டுக்கு போறேன், ஒரு பெரிய பதாகை போட்டிருக்கு, அந்த பதாகையில இருந்த பொருளை சொல்றேன். ஒரு கோல்டன் ஃபிஷ் கடல்லேருந்து தவ்வி வந்து ஒரு சின்ன கண்ணாடி குடுவைக்குள்ள தலையை போடுற மாதிரி ஒரு ஓவியம் போட்டிருந்தான். கீழே என்ன எழுதியிருந்தா தெரியுமா? The biggest problem of life is thinking too small. நீ இன்னைக்கு போய் உன்னுடைய டைரியில எழுதி வச்சுக்கோ, அம்மா சொல்றேன், 3வது வார்த்தை சொல்றேன், ஐ ஆம் அன்ஸ்டாப்பபிள். எழுதி, எதுக்காக நின்னடாத? அவமானம் வந்தால் எப்படி சமாளி தெரியுமா? ஹேவ் half smile, receive with half smile. அந்த இடத்தை விட்டு நகந்து இந்த attitude ல இந்த நிதானம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க பாப்பா உங்ககிட்ட. You are unstoppable. உன்னை யாராலும் நிறுத்த முடியாது.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நீ அவ்வளவு பெரிய கடல்ல நீந்திட்டு இருக்கிற, வாய் அந்த சின்ன கண்ணாடி குண்டுல போற. ஏன்னா திங்கிங் டூ ஸ்மால். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் அ பிக் கிரைம். டோன்ட் ஹாவ் அ ஸ்மால் எய்ம், have a big aim. பெரிய aim, பெரிய aim வச்சு முன்னேறு. லைஃப் உனக்கு வழி கொடுக்கும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? Observation, learning, responding. We don't observe, we don't learn, react. Respond பண்ணுறோம், react பண்ணுறோம். புலி ஒன்று இருந்துச்சா, நான் கதைகள் முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன அதை பார்த்துக்க. புலி ஒன்று இருந்துச்சா சார், அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சா. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆடு வந்திருக்கு, சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு. இதுக்கு பசி இல்லை, வேட்டையாடலை. அது அது ஆடு பார்த்துச்சு போயிடுச்சு. ஆடுக்கு புலிய வம்பு கிழக்கணும்ன்ட்டு ஆசை. ஆடு சொல்லிச்சு, எப்படி இருக்கிற? புலி பார்த்துச்சு, நல்லா இருக்கிற. சாப்பிட்டியா?

0: பேசக்கூடாது. புல்லு கலரு கிரீன் தான். நோ, நான் பிறந்ததுல இருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், அது ப்ளூ தான். ரெண்டு வரே நான் அடிச்ச கொண்டுருவேன் உன்னை. நான் சிங்கம் ரோரிங் பண்ணுச்சு, நேரா சிங்கத்துக்கிட்ட போய் நின்று புலி சொல்லிச்சு, பாருங்க சார் என்ன அவமானப்படுத்துறான். இவன் என்ன புல்லு ப்ளூங்கிறான் சார், நீங்க சொல்லுங்க சார் புல்லு ப்ளூவா கிரீனா. சிங்கம் ஆடுகிட்ட கேட்டுச்சு, நீ தானப்பா சாப்பிட்ற புல்ல? ஆமா சார். என்ன கலர்ப்பா? ப்ளூ சார். ஓகே ப்ளூ தான் சார். அடுத்தவங்க இனிமேல் புலி 5 வருஷத்துக்கு பேசக்கூடாது. புலிக்கு தண்டனை கொடுத்துருச்சு. புலி சொல்லிச்சு, நீ ராஜா நான் ஏத்துக்கிறேன், பொய் சொன்ன அவனை போ விட்டுட்டு உண்மைக்காக போராடின என்ன 5 வருஷம் தண்டனை கொடுத்தியே, இது என்ன நியாயம்னு சொல்லு, நான் 5 வருஷம் சும்மா இருக்கிறேன்னு. சிங்கம் சொல்லிச்சு, உன் தகுதிக்கு குறைவாக அவன் என்ன சொல்கிறான் என்பதனையே புரிந்து கொள்ளாமல் அவன் சொல்வது பொய் என்று தெரிந்திருந்தும் அவனோட ஆர்கியூ பண்ண பாரு, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. முட்டாள்களுக்கு தண்டனை கொடுப்பதனால் நாடு உருப்படாது. யாரிடத்தில் பொறுப்பை இருக்கிறதோ அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, முட்டாள்களால் இந்த உலகம் இயங்குவதில்லை. உன்னுடைய கெபாசிட்டி என்ன? உன்னுடைய மெக்னானிமிட்டி என்ன? யாரோ ஒருத்தங்க நடிகர்கள் கூட பேசிக்கொண்டார்கள், இந்த பருந்து இருக்குல்ல, அது வந்து காக்கா, காக்கா தான் பருந்தோட சண்டை போடாது. தெரியுமா உனக்கு, ரியாலிட்டியில பருந்தோட வேற யாரும் சண்டை போட மாட்டாங்க. காக்கா வந்து பருந்த பார்த்தா கொத்தும், பருந்து என்ன செய்யும் சொல்லு? ஒரே கொத்துல சாவடிச்சிடலாம் காக்காவை. ஆனா பருந்து காக்காவோட சண்டையே போடாது, அப்படி பறக்கும். காக்கா வந்து இப்படி சீண்டும், அது மேல பறக்கும். காக்கா சீண்டும், அது மேல பறக்கும். காக்கா மேல வரவே முடியாத அளவுக்கு மேல பறந்துடும். பருந்து பருந்து கிட்ட கேட்டாங்க, காக்கா அவளை அவமானப்படுத்துதே, காக்காவை நீ ஏன் அடிக்கிறது இல்லைன்னு. பருந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் காக்காவுடன் சண்டை போட்டுக் கொண்டால் அடுத்த நாள் பத்திரிகையில் காக்காவும் பருந்தும் சண்டை போட்டுக் கொண்டன என்ற தலைப்பு செய்தியில் வரும். அப்படி வருவதை நான் விரும்புவதில்லை. காக்காவோடலாம் நான் சண்டை போட மாட்டேன். சண்டை போட்டனா யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கிறோம்? உன் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாள் அவளா?
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்ற

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கொடை தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அத ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல, எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன்ட இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீன பயன்படுத்தலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: நான் சொல்லட்டுமா உன்னுடைய காம்படிஷன் எங்க இருக்கான்னு? உன் காம்படிஷன் ஆப்பிரிக்காவிலயோ அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலயோ இருக்கா. அவளை ஜெய் முதல்ல. உன் பக்கத்துல உட்காந்துருக்கிறது பாவம். அதை ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போற? நான் உன் ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு. அந்த ரகசியத்தை சொல்வதற்கு முன்னால் ஒன்னு சொல்றேன். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே ஃபுலிஷ். இத யார் சொல்றாருன்னா, ஸ்டீவ் ஜார்ஜ் சொல்றார். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே ஃபுலிஷ். சில பேர் உள்ளருவாங்க பார்த்திருக்கியா, எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்னும் தெரியாது, நான் தெரியாம தான் கேட்கறேன், தெரிஞ்சு கேட்கறேன். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியா, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போற சொல்லு. சிலது உளரும் எனக்கு, நான் மொழியாசிரியை சிரிச்சிருவேன். நான் செத்தாலும் வாசல்ல மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவிய, அதில் விட ரொம்ப கொடுமை. நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. ஸ்டே காம். இது ஆன்ல இருக்கணும் எப்பவுமே. உணர்ச்சி திருமணமாக போகிறது பிள்ளைகளுக்கு, திருமணமான பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். உணர்ச்சி அறிவு ரெண்டுமே சமநிலையில் வச்சுக்கோங்க. உணர்ச்சி மேலே போச்சுன்னா அறிவு கீழே இறங்கிடும். அறிவு ரொம்ப மேலே போச்சுன்னா உணர்ச்சியே இல்லாமல் ஆயிடுவீங்க. லேர்ன் டு பேலன்ஸ். அறிவையும் உணர்வையும் பேலன்ஸில் வைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல வேலைகள், இப்போ சந்தன மரம் இருக்குன்னு வச்சுக்கோயே, முதல்ல பாம்பு தான் அது கிட்ட போகும். ஆனால் சந்தனம் உயர்ந்தது தான். ஏன் தெரியுமா? அது பாம்பின் விஷத்தினால் பாதிப்படைவதில்லை. 1000 தீமைகள் உன்னை சூழட்டும், நீ சந்தன மரமாயிரு. தட் இஸ் கால் லீடர்ஷிப். யாராவது நான் நடுநிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, வேடிக்கை பார்த்தனா அடிக்கிறவன் பக்கம், ஏன்னு கேட்டால் அடி வாங்குறவன் பக்கம். நடுவில் நிற்க முடியாது, ஏதோ ஒரு பக்கத்தில் நிற்கணும். நீ இல்லைன்னா பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம், போயிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஆள் அடிபட்டு கீழே விழுற போய் ஓடி போய் சோடா எடுத்துடுறான், இவன் குடிக்கிறான். ரத்தத்தை பார்த்தா எனக்கு படபடப்பா ஆயிடும். அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட். ஒன்னு சொல்ற, நீ 1000 பெரிய ஆளா வந்துக்க, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலனா உன்னுடைய படித்த படிப்பிற்கு பயன் இல்லை. நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக்கொள். அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் இருக்கிறவங்க பாக்கியசாலிகள். எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பர்வீன் சுல்தானா இனிமேல் நீ ஃபுல் ஹேண்ட் தான் போடணும்ட்டு. நான் போடுறேன். 80 வயசுங்க எங்க அம்மாக்கு. 1000 பிறை கண்ட பெண் எங்க அம்மா. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற, இது எப்ப ஞாபகம் வருதுன்னு தெரியல. குழந்தைகள் நடக்கும் வரைக்கும், குழந்தைகளை அவர்களை உயிரோடு வைத்திருக்க வேண்டியதாகிறது தெரியுமா உங்களுக்கு? செத்துருங்க குழந்தைங்க, அம்மா கவனமா பார்க்கலன்னா செத்துரும் குழந்தை. அம்மா கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. நான் சொல்லட்டுமா, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெற்றோர்களை நீங்கள் கவனமாக உயிரோடு வைத்திருப்பதற்காக பார்த்துக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா இறந்துருவாங்க. பாத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்கள ரொம்ப பத்திரமா பாருங்க. உங்களை பார்க்கல.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நீங்க ஒன்னும் அசைய மாட்டீங்க, ஆட மாட்டீங்க, ஒன்னும் பேச மாட்டீங்க. அம்மா எல்லா அட்டூழியமும் பண்ணுவாங்க. உங்க குரல எப்படி தெரியுமா கேட்கும்? நான் இப்போ நான் உங்களுக்கு போன் போட்டு வச்சேன், சுல்தானா இப்படிதான் கூப்பிடுவாங்களே. அம்மா நான் குரல் உயர்த்தினது இல்லையா? இதோ ரெக்கார்ட் ஆகுது. அம்மா முன்னால நான் குரல் உயர்த்தினது இல்லையா? அம்மாவின் கால்களில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கின்றதை நம்புகின்றவள். அது வெறும் சொல்லல்ல. அம்மா வந்து வேற ஏதாவது ஒரு பெண்ணா பார்க்காதீங்க. அம்மாவை அம்மாவை அம்மாவா பாரு. அம்மா ஒரு அப்பாவுக்கு நல்ல மனைவியா இல்லாம இருக்கலாம், தங்கச்சிக்கு அக்காவா இல்லாம இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு நல்ல மகளா இல்லாம இருக்கலாம். உனக்கு அம்மா தேர் மேட்டர் எண்ட்ஸ். ஐயோ இவ எவ்வளவு அழகா இருக்கால, போய் உங்க அம்மா உன்னுடைய உன் வயசு போட்டோ எடுத்துப்பார். உலகத்துல அவளுக்கு நிகரான அழகு இந்த உலகத்துல எவ்வளவுமே கிடையாது. போய் எடுத்து பாரு அவளை போல ஒரு பேரழகிய பக்கத்துல நிக்க வச்சிர பாப்போம். அம்மா அப்பாவை மதித்தல், அவர்களுடைய வார்த்தைகளை மதித்தல், என்ன இருந்தாலும் அவர்களை ஒண்ணு சமாதானப்படுத்து, இல்லைன்னா அவங்களுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேள்வி சமாதானப்படுத்த. அவங்கள அம்மா அப்படி இல்லம்மான்னு சொல்லு, நீதமுட நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லு. இல்லை என்றால் அவர்களுடைய மனம் கோணாதபடிக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு அடங்கி நடத்தல். இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, நீ பெரிய லீடரா வரணும்னு யோசிக்கிற தானே, ஆசிரியர்களுக்கால என்ன பார்த்தாலும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடும். ஏன் தெரியுமா பிள்ளைகளே, நான் இறை சாட்சியா சொல்றேன், ஆசிரியர்கள் மட்டும் தான் கொண்டு வந்த வாழ்க்கைய அவங்களுக்காக அவங்க வாழறதே இல்லப்பா, நம்ம வாழ்க்கையை ஏற்றம் செய்வதற்காக வாழ்ந்து போயிடுறாங்கப்பா அவங்க. இது உண்மைப்பா நான் சொல்றது. ஒரு டீச்சரா நான் ஒரு ஒரு ஒரு இது கொடுக்கவா, ஒரு வாக்கு மூலம் கொடுக்கவா, நான் என் மகன் ஜெயிப்பதை விட என் வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளை ஜெயித்தால் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு டீச்சருங்க ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசு இரியர்கள். திருத்திட்டு தான் இருப்பாங்க, உனக்கு வந்து சொன்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதான் அவங்க வேலை. ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தெம், ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தெம், பி லைக் எ சாண்டல் ட்ரீ. ஒரு நட்சத்திரங்களை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற இருட்டு பள்ளங்கள் அப்படி நம்மளை உள்வாங்கிக் கொண்டுட்டு இருக்கு சில விஷயங்கள். ஆனா வானம் பேரன்பு கொண்டது, இறைவன் பேரன்பு கொண்டவன். ஏன் தெரியுமா, அந்த வானத்துல சில நடவடிக்கைகள் நடக்கும், அப்ப சில நட்சத்திரங்கள் வரும், வந்து ஒரு அதிர்வு காட்டும் பொழுது இருட்டு பள்ளங்களில் இருந்து நட்சத்திரங்கள் வெளியேறுவதை வானவியலாளர்கள் உறுதி செய்திருக்கிறார். நல்ல சொற்களோடும் யாரேனும் வந்தால், உன்னிடத்தில் யாரேனும் எவ்வேனும் அறிவுரை தந்தால், அது பகையானவர்களாக இருந்தாலும் நல்ல சொல்ல அப்படி எடுத்துக்கோ. கோபமா பொருட்களை தூக்கி அடிக்காத பாப்பா, கோபமா அம்மா அப்பா பேசும்போது பதில் சொல்லாத, தலையை தாழ்த்தி இரு, கண்களை சந்திக்காத, சரி சொல்லிட்டு போ, அப்புறமா சமாதானத்துக்கு அப்புறமா ஆனப்புறமா பேசு. இரவு வந்து ரொம்ப லேட்டாக நேரத்தை செலவழிக்காத, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தொழுதுரு, வீட்டு வேலைகளை பார். விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் நமக்கு, கொஞ்சம் கவனிப்போம், எதுவும் பிழையானதல்ல, கொஞ்சம் கவனிப்போம்.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இயற்கையாக வெளிச்சத்தை குடுக்கிற பொருள்னு கேட்டா நிறைய பேரு பகல்ல சூரியன், நைட்ல நிலா.

0: இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களாலதான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத முதலே தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம்க்கா.
0: இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பழங்காலத்துல பழமொழிகள்லாம் வந்து அதிக அளவுல யூஸ் பண்ணுவாங்கல்ல, இப்பவுமே வந்து பேச்சு வழக்குல நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பழமொழிகளை வந்து சரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேம் தான் விளையாட போறோம். நேயர்களுக்கான முதல் கேள்வி சிம்பிளா தான் இருக்க போகுது. சிறந்த அனுபவமே ஆசான், இந்த ஒரு பழமொழிய சரியான ஒரு அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு பழமொழி என்ன அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜ் மூலமா பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்கலாம். கேள்வி என்ன அப்படிங்கறத இன்னொரு தடவையே சொல்லிடுறேன், சிறந்த அனுபவமே ஆசான். இதுல வந்து சிம்பிளா ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணாலே போதும் அந்த ஒரு பழமொழியை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு எதை பத்தி சொல்லலாம்னு இருக்கீங்க?
1: அதாவது ஒரு காய்கறியை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம நிறைய ரூட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி இருக்கிற வகையில் டர்னிப், அதை பற்றி சொல்ல போகிறேன். டர்னிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையே, டர்னிப்னா என்ன அப்படிங்கிறது ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்.
1: அதாவது தமிழில் கோசக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கண்டிப்பாக இல்லை, நான் பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: இதுலையே நம்ம வந்துக்கிட்டு ஒயிட்டும் இருக்குது ரெட்டும் இருக்குது, அதாவது நம்மளுக்கு எப்படி முள்ளங்கியில் ரெட்டு இருக்கும் ஒயிட் இருக்குமோ அதே மாதிரி இதில் ஒயிட்டும் ரெட்டும் இருக்குது. நான் இன்னைக்கு இது ரெட்டு பற்றி சொல்ல போகிறேன், இன்னொரு நாள் ஒயிட் பற்றி சொல்கிறேங்க்கா.
0: சரி ஓகே, டர்னிப் அப்படின்னு ஒரு புதுவிதமான காய்கறி ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து விலை ஏற்றம், அதாவது எது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து வணிக சிலிண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களோட எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த வணிக சிலிண்டர்கள் அப்படிங்கிறது ஹோட்டல் அப்புறம் பெரிய பெரிய கடை இந்த மாதிரியான இடங்களில் அந்த சமையலுக்காகவும் வேறு யூசேஜ்க்காகவும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க. அதோட எடை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 கிலோ வரைக்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டரோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அந்த ஒரு போர் காரணமாக தான். அதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் மாதம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குமா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3283 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுவுமே வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதாவது ஆட்டோவில் போகும்போது எப்போவுமே வந்து நான் வந்து எங்களோட ஸ்டாப்புக்கு வந்து ஒரு 10 ரூபா தான் கொடுப்பேன், ஆனால் திடீர்னு வந்து ஒரு அண்ணா வந்து இனிமேல இருந்து 20 ரூபாயை மாற்ற போகிறோமா, 1ஆம் தேதியிலேருந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்கவுமே வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு, ஏன் இப்படி திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அதனால அவங்களும் சொன்ன ஒரு பதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெட்ரோல் டீசல் அதோட விலை ஏற்றம் தான். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிறதுனால நாங்களும் வந்து இனிமேல் வந்து உழைக்கணும் இல்லையா, அதனால எங்களுக்கான விலையை வந்து நாங்களே நிர்ணயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து டிசைட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து அதை வந்து தெளிவுபட அந்த அண்ணா வந்து சொல்லலை, நார்மலாக இனிமே அதிகரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நார்மல் பெட்ரோலோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 107 ரூபாய்க்கு வந்து 107 ரூபாய் 108 ரூபாய் அந்த மாதிரி லிட்டருக்கு வந்து விற்கிறாங்க. டீசலோட விலையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், 99 ரூபாய் அப்படிங்கிறத கணக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. இது இன்னுமே வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இனிமேல் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வரும். அதனால எதுக்கும் வந்து ஒரு கவனத்துக்காக எக்ஸ்ட்ரா காசு கொண்டு போங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக விளையாட்டு தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஏன்னா கிரிக்கெட் போட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அடுத்த போட்டிகள் திரும்பவுமே வந்து தொடங்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து செஸ் விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நார்வேயில் வந்து செஸ் போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு, அதில் 6 வீராங்கனைகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 14வது நார்வே செஸ் போட்டியாக தான் வந்து அந்த ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு. ஆஸ்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் தான் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆண்கள் பிரிவில் போட்டி நடந்துச்சு, அதில் முக்கியமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6வது சுற்றில் வந்து 2 பிளேயர், அதாவது இந்தியாவோட முக்கியமான 2 பிளேயர், அவங்க 2 பேருமே வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகேஷ், அவங்க தான் வந்து 52வது ஒரு நகர்த்தலில் வந்து வின்சென்ட் கீம் ஹீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி பிளேயர்கிட்ட தோல்வி அடைஞ்சதா சொல்கிறாங்க. இன்னொரு ஆட்டம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரக்யானந்தா அவங்களுக்கு தான் வந்து நடந்துச்சு. அதில் 63வது காய் நகர்த்தலில் அமெரிக்காவோட பிளேயர் அதாவது வெஸ்லி ஜோவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர்கிட்ட வந்து அவங்களுமே தோல்வியை தழுவிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீரர் நம்மளே எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா மாக்னஸ் கார்ல்சன். ஆனால் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க 55வது காய் நகர்த்தலில் அலிரஜா ப்ரோஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரான்ஸ் பிளேயரை வந்து வீழ்த்தி அவங்க வின் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து போட்டிகளும் நடக்க போகுது, அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கறத சொல்லியாச்சு, ஒரு பழமொழியுமே கேட்டாச்சு, சிறந்த அனுபவமே ஆசான். இந்த ஒரு பழமொழியை சரியா அமைச்சவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
5: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
4: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
6: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
8: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
1: சிறந்த அனுபவமே சிறந்த ஆசானா?
0: ஓகே, பதிலே நீங்களே சொல்லிட்டீங்களே. நம்ம வந்து சிறந்த அனுபவமே ஆசான் அப்படின்னு அந்த ஒரு பதிலை வந்து மாற்றி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நேயரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமன்லேருந்து தீனா அண்ணா தான். அவங்களோட பதிலையும் ஒரு தடவை கேட்டுடலாம்.
2: சிஸ்டர், அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அனுபவமே சிறந்த ஆசான். சாங் வந்து பார்த்தீங்கன்னா வித்து லவ்லேருந்து ஐயோ காதலே.

0: செய்யப்படக்கூடிய அந்த ப்ரௌனி அப்படிங்கிற ஒரு பொருளுமே முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. ஆனால் ப்ரௌனி ஒரு ஆரோக்கியமான உணவு தான் அப்படின்னு பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான ஒரு சில காரணங்களை தான் இப்போது நம்ம நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சேர்க்கப்படுற மூலப்பொருட்கள் தான். அதாவது சாக்லேட்டு, கோகோ பவுடர், இதெல்லாம் வந்து ஆரோக்கியமானது தான். குறிப்பாக வந்து இந்த கோகோ பவுடரில் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சேர்மங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குதான். இது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மூளையோட செயல்பாடுமே சீராக இயங்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி சாப்பிட்டா உடல் எடையும் அதிகமாகும் அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரௌனியை டெய்லி வந்து சாப்பிட்லாம். அடுத்ததான் வந்து இந்த டார்க் சாக்லேட் இருக்கக்கூடிய ப்ரௌனியில் வந்து அதிக அளவு ஆன்டிஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்குமா. இது இரத்த நாளங்களோட செயல்பாட்டை அதிகமாக்க ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக இந்த மாதிரி சாக்லேட் கலந்த உணவு சாப்பிடும் பொழுது மூளையில் வந்து செரோட்டோனின், என்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து சுரக்கும். அது மனநிலையை வந்து சீராக்கும், ஹாப்பியாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிப்பு சுவையினால் கண்டிப்பாக எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தவிர கார்போஹைட்ரேட், தாதுக்கள் இது எல்லாமே வந்து இருக்குமா. இதனால் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஒரு உணவாக இதுவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர நிறைய உணவுகளில், அதாவது ப்ரௌனியில் வந்து இந்த நட்ஸ்லாம் சேர்த்து நம்மளும் பார்த்துருப்போம். அதுவுமே அந்த நட்ஸ்லாம் சேர்க்குறப்போ இன்னும் இதோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னொரு படி அதிகமாகும். அதை தவிர இரும்பு சத்து, மெக்னீஷியம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்குது. நல்ல கொழுப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு ப்ரௌனி வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடுகளில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஹோம்மேட் ப்ரௌனியாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே கண்டிப்பாக அந்த ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது அதிகப்படியாக சேர்ப்பாங்க. அதனால ஹோம்மேட் ப்ரௌனி வந்து நிறைய பேர் இப்போ தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வீடுகளிலே பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால எப்பயாவது வாங்கி சாப்பிடும்பொழுது ஹோம்மேடாக வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து கோசு கிழங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறதா சொன்னாங்க. அது என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ.
1: இது பார்க்க அப்படியே பீட்ரூட் சைஸ்லேயே இருக்கும். ஆனால் இது பீட்ரூட்களிலே ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மேலே கொஞ்சம் ஒயிட், கீழே நல்லா டார்க் ரெட்டில் இருக்கும். இந்த டர்னிக் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய பசி அடங்கி நம்மளுக்கு நிறையா சாப்பிட தோணாது. அதனால் நம்மளுடைய வெயிட் குறையும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுடைய பற்களுக்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவோம்ல,
0: ரத்த வெள்ளை,
1: ரத்த வெள்ளை நாளங்கள்னு சொல்லுவோம்ல, அதை அதிகப்படுத்தி நம்மளுக்கு இந்த எந்த நோயும் வராமல் இதை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னா காப்பர், அயன், ஜிங்க். ஜிங்க் அப்படிங்கிறது மீனில் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த மீன் அளவு இதில் ஜிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. அந்த ஒரு கோசு கிழங்கு பற்றி நம்ம அடுத்தடுத்து டீட்டெயிலாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றது உலக அளவு, கல்லாதது கையளவு அப்படிங்கிறதான் இந்த ஒரு பழமொழியை சரியான ஆர்டரில் அமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிவிட்டு எங்ககிட்டையும் கேள்விகள் கேட்கலாம். கேள்வியை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், கற்றது உலகளவு, கல்லாதது கையளவு அப்படிங்கிறதான் கேள்வி. கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு, வித் லவ் அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த கோடை காலத்துக்கு உணவு நீர் ஆகாரங்கள்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டாலும் நாம அணியக்கூடிய ஆடைகள் அதை விட முக்கியமானது. அதுலயும் கோடை காலத்துக்கு காட்டன் டிரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடுறதுல டிரெஸ் கலரும் முக்கியம் இல்லையா? எந்த கலர் டிரெஸ் போடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இப்போ தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே எல்லா துணிகளுமே உடலால வெளிப்படுற அகச்சிவப்பு கதிர்வீச்ச ஓரளவு வாங்கிக்கிறோமா? ஏன்னா அப்படி வாங்குறது குளிர்காலத்துல நம்ம உடலை சூடா வச்சுக்க உதவுது. ஆனா வெயில் காலத்துல இது நம்ம உடலுக்கு உகந்தது கிடையாது. கருப்பு கலர் டிரெஸ் அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சும். ஆனா வெள்ளை கலர் டிரெஸ் சூரியன் இருந்து வர்ற வெப்பத்தை மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருந்து வெளியேற வெப்பத்தை திரும்ப அப்படியே வெளியே அனுப்பிடுமா. அதனால வெயில் காலத்துல தளர்வான வெள்ளை நிற ஆடைகள் அணிகிறது ரொம்பவே நல்லது. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா நம்ம ஒரு பழமொழி ஒன்று கேட்டிருந்தோம். கற்றது உலக அளவு, கல்லாதது கையளவு அப்படிங்கிற ஒரு பழமொழியை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த கேள்விக்கு ரெண்டு நேயர்கள் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கெனடி அண்ணா வந்து தங்கச்சி மடத்துல இருந்து கால் பண்ணி அவங்களோட பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ணாக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நம்மளோட திரும்ப வந்து பேச முடியல. ஆனால் கருப்பு படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயருமே வந்து மெசேஜ் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அது யாரு, என்ன மெசேஜ் அப்படிங்கிறத கேட்டலாம்.
2: நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆற்காட்டிலிருந்து என் சேஷாஜலம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலாக வைக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, ஆர்காட்ல இருந்து நம்ம சேஷாச்சலம் அண்ணா தான் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமா அவங்களோட பதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் சரியான பதில் கொடுத்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் போரே தம்பியும் வந்து கோசு கிழங்கு பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் தெரிஞ்சுக்க போறோம்.
1: இதில் ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த செல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய தோல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அது டெட் செல்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு மச்சம் அப்படின்னு ஒன்று உருவாகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டெட் செல்ஸை புதுப்பிக்கிறதுக்காக இந்த ஃபாலிக் ஆசிட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கைகளில் ஏதாவது கீறுகளோ இல்லை ஏதாவது ஷார்ப்பான பொருள் குத்தி ஏதாங்க சலம் வச்சு செப்டிக் ஆகுது அப்படின்னு சொன்னோம்ல, அதையும் தடுக்க இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரை அளவை சீராக குறைச்சி எந்த லெவலில் இருக்க முடியுமோ அதே அளவுலேயே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த ஐ ஹெல்த், அதாவது நம்மளுடைய இந்த கண்பாறை மங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த போன்ஸுக்குள்ளே ஒரு மேன்ராக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம போன்ஸுக்குள்ளே நம்ம நிறைய சிக்கன் சாப்பிடும்போது நம்ம உள்ளேருந்து ஒன்று உரியுமோல, நான் பார்த்துருக்கேன். அதில் இருக்க நம்மளுக்கும் அது இருக்கும்.

0: அது வலுவடைஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளுடைய பூமி ஒன்றுன்னா அப்படியே வலுவற்று போயிடும். அதாவது பெரிய கோள் ஆகுறதுக்குள்ள நம்மளுடைய போன் ரொம்ப செயலிருந்து போயிடும். அதை தடுக்கிறதுக்கும் இதுக்கிட்ட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, ஓகே, அதை பற்றின தகவல்களை நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாளுக்கு நாள் வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அதை தணிக்க பழங்கள், ஜூஸு, சத்தான உணவுகள் அப்படின்னு எதை சாப்பிட்டாலும் சைடில் அந்த தண்ணி குடிக்கிறதுமே அதோட செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட. பொது இடங்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, அதில் வந்து கேன் தண்ணியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு. கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேன்கள் வந்து சூரிய ஒளி படக்கூடிய வாகனங்களில் பயணம் பண்ணி வர்றது மட்டும் இல்லாமல் கடைகள்லையுமே அந்த வெயில் படக்கூடிய இடங்கள்ல தான் வைக்கப்படுது. அதனால கேன்கள்ல வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு சில நுண்துகள்கள்லாம் கலக்குமா, அதை குடிக்கிற நம்மளுக்கு உடல் பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா அதுல வந்து 10 to 75 mg அளவு கால்சியமும் 5 to 30 mg அளவு மெக்னீசியமும் இருக்குமா. இந்த சூரிய ஒளினால அதுவுமே குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கேன்கள்ல பாலிகார்பனேட் அப்புறம் வந்து ஒரு சில ரசாயனங்கள் வந்து வெயிலால உருகி அந்த தண்ணியில கலக்குமா, அதை குடிக்கிறனால வந்து நம்மளோட உடம்புல வந்து அகச்சிவப்பு அமைப்பை மாத்தி ஹார்மோன் மாற்றத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால புற்றுநோய் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனிமத்தோட அளவு குறைஞ்சு நம்மளுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனைகள், அதாவது நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொன்னாங்கல்ல ஒரு விதமான எலும்பு பிரச்சனைகள், அதே மாதிரியே இதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட கேன்களை அதிகப்படியான வெயிலில் வைக்கக்கூடாது, குளிர்ச்சியான நிழலான இடங்களில் மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சுகாதார அமைப்பு மூலமாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 30 to 50 முறை மட்டும்தான் ஒரு கேனை யூஸ் பண்ணணுமா. சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக தடவை, அதுவும் ரொம்ப அதிக தடவை யூஸ் பண்ணி அதோட கலர்லாம் வந்து மாறி இருக்கும். வெள்ளை கலரில் இருக்க வேண்டிய கேன்லாம் வந்து மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். அந்த அளவுக்குலாம் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கலர் வந்து எப்போ மாறுதோ அது வந்து 30 to 50 முறைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கலர் மாறுற பட்சத்தில் அதையுமே மாற்றிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தையும் எல்லார் வீடுகள்லையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை அவ்வழி மகன் எவ்வழி, இது வந்து ஈஸியான ஒரு பழமொழி தான். இந்த ஒரு பழமொழியை மாற்றி அமைக்க முடிஞ்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். கேள்வி வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன், தந்தை அவ்வழி மகன் எவ்வழி அப்படிங்கிறதான் கேள்வி. கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி பதில் சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: விஜய் ஏசுதாஸ் அப்புறம் ஸ்வேதா மோகன் அவங்க ரெண்டு பேரோட குரல்ல ஒரு அருமையான பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து கோசு கிடங்கு பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கேள்வியை வந்து நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தந்தை அவ்வழி, மகன் எவ்வழி, இதுல வந்து ஒரு ரெண்டு வார்த்தையும் மாத்தி அமைச்சாலே போதும் இந்த பழமொழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சவங்க 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் அவங்களோட கடைசி ஒரு சில தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கப்போம்.
1: இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா விட்டமின் சி தான். அதுக்கப்புறம் இந்த விட்டமின் கே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
0: ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு
1: இல்லை, அதாவது நம்மளுடைய அந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதை சீராக வச்சு அந்த ரெண்டு அந்த பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று ஒன்றா நம்ம உடம்பு முழுக்க போனால் நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. அது ஒரே இடத்துல கசியாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் அந்த ஃபாலிக் ஆசிட் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் நம்மளுடைய உடம்புல எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேருக்கு பிம்பிள், கொப்பளம் இந்த மாதிரி நிறைய வரும்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த இதில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, பிளட் ப்ரெஷர் அது அதிகமாக போகாமல் எவ்வளோ இருக்க வேண்டியதோ அவ்வளோ இருக்க வைக்கும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த ஹேர் ஃபால், இந்த முடி கொற்று பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், அதை குறைச்சி நம்மளுக்கு சீரான முடியை வளர வைக்கும்க்கா.
0: ஓகே, ஒரு சூப்பரான தகவல் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலகட்டத்தில் நிறைய வந்து கம்ப்யூட்டர் தொடர்பான படிப்புகள் அப்படிங்கிறதும் வளர்ந்துட்டு வருது. அதில் ஒன்று தான் இந்த ஹோலோகிராஃபி அப்படிங்கிறது. இது குறிப்பாக லேசர் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி 3D அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை உருவாக்குறதுக்காக பயன்படுது. பெரும்பாலும் திரைப்படங்களில் இந்த ஒரு டெக்னாலஜி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் கூட இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டதா சொல்கிறாங்க. அதை தவிர மருத்துவத்துறை, விளம்பரம் தயாரிக்கிறது, அப்புறம் வந்து டேட்டா ஸ்டோரேஜ், இந்த மாதிரியான பல துறைகளில் இந்த ஒரு ஹோலோகிராஃபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்களாம். அதனாலேயே இந்த ஒரு கோர்ஸ் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் பலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே சாதாரண படங்கள் மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் உயிரோடு இருக்கிற மாதிரியான படங்களை உருவாக்க முடியும். ஒரு சிலர் வந்து இந்த 3D படங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக தனி கண்ணாடி போட்டு பார்ப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த கோர்ஸ் முடிஞ்சவங்க லேசர் லைட், அதாவது அந்த லேசர் லைட்டை பயன்படுத்தி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை படங்கள் மூலமாக கொண்டு வருவாங்களாம். ஹோலோகிராம் டிசைன் செய்கிறது மட்டும் இல்லாமல் லைட் ரெஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்குது, லேசர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து VR டெவலப்பர், அப்புறம் வந்து 3D டிசைனர் அப்படின்னு பல வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். நார்மல் கம்ப்யூட்டர் நாலேஜில் இருந்து முறையாக இந்த ஒரு படிப்பை கற்றுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம், ஐடி கார்டு செக்யூரிட்டி ஸ்டிக்கர், அப்புறம் வந்து 3D இமேஜுக்கு இது வந்து அதிக அளவில் பயன்படுமா. முக்கியமாக இந்த படிப்பு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திறமை அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது கற்பனை திறன் வந்து அதிகமாக இருக்கணும், நல்லா புது புது விஷயங்களை யோசித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் படிப்பாக குறைஞ்ச கால அளவிலே படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸில் இதுவும் ஒன்று. பெரும்பாலும் டிகிரி படிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இது ஒரு பிரிவாக இருக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் சான்றிதழ் படிப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றின தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வியுமே சொல்லியாச்சு. தந்தை அவ்வழி, மகன் எவ்வழி அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி அதாவது இந்த பழமொழியை சரியாக மாற்றி அமைக்க ஆசைப்படுறவங்க 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு.
1: பை பைக்கா.
0: அடுத்ததா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்தே ஒரு பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சுமித்து எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. மற்றும்
1: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
0: ஓகே, ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன ஐடியாவோட வந்திருக்கீங்க, எதை பத்தி பேச போறீங்க?
1: இன்னைக்கு முயல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா முயல் பற்றி என்ன இன்னும் நிறைய தகவல் யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நான் சொல்ல போறேன்.
0: சரி, நமக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த முயலுக்கும் ஆமைக்கும் நடந்த ஒரு போட்டி தான் தெரிஞ்சிருக்கும். வேற என்ன முயல் பத்தி தெரிஞ்சிருக்கும்? வேற எதுவுமே வந்து கண்டிப்பா எங்களுக்கு தெரியல. அதை பத்தின தகவல்களை நம்ம ஜாவீர் தம்பி மூலமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது, தந்தை அவ்வழி மகன் வந்து எவ்வழி அப்படிங்கிற ஒரு பழமொழியை வந்து மாத்தி அமைச்சு கேட்டிருந்தோம். அந்த ஒரு கேள்விக்கான பதில பாமன்ல இருந்து ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து சரியா சொல்லியிருக்காங்க. என்ன பதிலா இருக்கும் நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்களேன் ஜாவீர்.
1: எனக்காக நீங்க அந்த கேள்வி சொல்லுங்க.
0: தந்தை அவ்வழி மகன் எவ்வழி?
1: தெரியல.
0: என்னப்பா, இதுல வந்து ஈஸியான பழமொழி தான். இதுல வந்து ஒரு வார்த்தையை மாத்தி அமைச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு பழமொழியை கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரிக்கா, மகன் வழி தந்தை வழி.
0: சரி, மாத்தி தான் சொல்லியிருக்கீங்க. சரி, என்ன பதில் அப்படின்னா, தந்தை எவ்வழி மகன் அவ்வழி. அதாவது அந்த ரெண்டு வார்த்தையை மாத்தி அமைச்சாலே போதும், அதுதான் இந்த ஒரு பழமொழிக்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத அந்த நேயருமே கரெக்டாக கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கான ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க தக்லைஃப் படத்துலேருந்து. அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு படகு, அதாவது நீர் சார்ந்த விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து கயாக்கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படகு விளையாட்டு பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கேனோ ஸ்பிரிண்ட் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு விளையாட்டுமே இருக்கு. இதுவும் துடுப்பை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ஆனால் ஒரு சில வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விளையாட்டுக்கும் இடையில இருக்கு. உதாரணத்துக்கு கயாக் விளையாட்டு அப்படிங்கிறதுல வந்து பிளேயர் வசதிக்கு ஏற்றபடி நல்லா உட்கார்ந்து படகை வந்து இயக்குவாங்க. ஆனால் இந்த கேனோ விளையாட்டில் முழங்காலில் மண்டிட்டு உட்காந்து மட்டும்தான் விளையாடணுமா? அது மாதிரி அந்த விளையாட்டில் ரெண்டு பக்கமும் துடுப்பு யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் கேனோ விளையாட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் துடுப்பை பயன்படுத்த முடியும். இதோட போட்டியோட தூரங்களுமே வந்து வித்தியாசமான வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 மீட்டர் போட்டிகளில் இருந்து 500 மீட்டர் 1000 மீட்டர் வரைக்கும் இதுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கேனோ ஸ்பிரிண்ட்டை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதன் முதல்ல ஒலிம்பிக் கேம்ஸில் அறிமுகமானப்போ ஆண்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்மே இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து போட்டி போடக்கூடிய ஒரு விளையாட்டாகவே மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்ணியில் நடக்கக்கூடிய ஒரு வேகமான பரபரப்பான விளையாட்டு அப்படின்னு ஒலிம்பிக்கில் கேட்டால் அதில் இதுவுமே முக்கியமான ஒரு கேமாக இருக்குமா? கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தி இலக்கு அடைகிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்புறம் வந்து ஒழுக்கம், குழு ஒத்துழைப்பு, ஏன்னா வந்து டீமாக சேர்ந்து விளையாடுவாங்க நிறைய பேர். அந்த ஒரு விளையாட்டில் கண்டிப்பாக அதுவுமே தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடல் தகுதி, இதெல்லாம் பற்றி வந்து குழந்தைங்க வந்து சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன், அதாவது எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டீமாக விளையாடும் பொழுது ஒருத்தர் மட்டும் ஒரு தடவை அந்த துடுப்பை போட்டாங்கன்னா படகு அந்தளவுக்கு நகராது. அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரே சமயம் அந்த துடுப்பை போட்டு படகை கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால கண்டிப்பாக கோஆர்டினேஷன் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனிநபர் போட்டிகள்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுவுமே நடக்கும். ஒருத்தர் வந்து பிளேயராக வந்து விளையாடக்கூடிய கேம்லேருந்து ரெண்டு பேர் விளையாடுறது, அப்புறம் வந்து டீமாக ஒரு 4 பேர் சேர்ந்து விளையாடுறது அப்படின்னு இதுக்கான போட்டிகளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் ஒன்று நினைக்க தான் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில், அதாவது பழமொழியை சரியான முறையில் அமைக்க தெரிஞ்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் இன்னொரு தடவை கேள்வியை வந்து சொல்லிடுறேன். தெய்வம் ஒன்று நினைக்க தான் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதா அந்த ஒரு பழமொழி. சரியாக அமைச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு தக்லைஃப் படத்திலிருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல் எல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு என்ன தகவல் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. முயல் அதை பத்தின தகவல்கள் தான் சொல்ல போறதா. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நானே வந்து பதில கிட்டத்தட்ட சொல்ற மாதிரி வந்துட்டேனே. சரி, நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு
2: சொல்லுங்க. தான் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க வந்தீங்க, சொன்னீங்க.
1: ஆனா அதுதான் கேள்வி கிடையாது. கேள்வி நம்ம கேட்டது தெய்வம் ஒன்று நினைக்க தான் ஒன்றை நினைக்கும் அப்படிங்கறது
2: கேள்வியான அக்கா நம்ம இன்னைக்கு எடுத்து விட்டுருக்காங்க.
1: அதுவுமே வந்து ஒரு க்ளூவா வச்சுக்கலாம். அதுதான் வந்து முதல் வார்த்தையா தொடங்க போகுது. அந்த ஒரு பழமொழிய சரியா கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். இதுலயுமே ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணாலே, அதாவது ஒரு வார்த்தையை ஒரு இடத்த விட்டு மாத்தினாலே போதும், இந்த பழமொழிக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியோட தகவல் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, இந்த முயல் இருக்குல்லக்கா, இந்த முயலுக்கு வந்து முக்கியமான ஒரு ஹேபிட் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பா இருக்கிறது. அது கூட நம்ம மனிதர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். ஓகே, இந்த முயலுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ரேபிட் அப்படின்றத பேர் தான். ஆனா ஆண் முயலுக்கும் வந்து ஒரு தனிமுறையான ஒரு பேர் இருக்கு, பெண் முயலுக்கும் ஒரு தனிமுறையான பேர் இருக்கு. அதுலயுமே அதோட குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நிறைய பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த ராபிட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த முயல் அப்படின்றது ஒரு அழகான ஒரு பாலுட்டி அப்புறமா தாவர உண்ணி விலங்கு தான். இது வந்து நீண்ட காதுகளும் இருக்குமா, அப்புறமா இது உடல் இருக்குல்ல, இது உடல் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். இருந்தாலும் அதோட கால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஓடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஸ்பீடு கொடுக்குது அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறமா இந்த முயல்களோட பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் பல்வேறு சூழல்களையும் இது வாழும். அதாவது சமவெளி, புல்வெளி, பாலைவனம், இது எல்லாத்துலேயுமே தகுந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு இது தான். இது வந்து குழுக்களாக வாழும், சொல்ல போனோம் அப்படின்னா குடும்பங்களோடும் சேர்ந்து வாழும். அப்புறமா இது பற்றின தகவலை இன்னும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, முயல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானுமே ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் அதை பற்றின தகவல்கள் கூட நிறையா தான் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு சில தகவல்கள் இப்போதைக்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து போக போக நம்ம இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு வந்து இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படின்னு முக்கியமான ஒரு சில உரிமைகளோட சொத்துரிமை அப்படிங்கிறதும் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளோட பரம்பரை சொத்துக்கள், அப்புறம் வந்து பெற்றோர்களோட காலத்துக்கு பிறகு அவங்களோட சொத்துக்கள், இது எல்லாமே குழந்தைகளுக்கு போய் சேரலாம், அவங்க பேர்லயே கண்டிப்பா இருக்கலாம். ஆனா 18 பிறகுதான் அதை சட்டப்பூர்வமா பயன்படுத்திக்க முடியும். இது ஏன் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா, குழந்தைகளுக்கான ஒரு பொருளாதார பாதுகாப்பை கண்டிப்பா உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாம பெற்றோர்களே இல்லைனா கூட குழந்தைகளோட கல்வி, மருத்துவம் அப்படின்னு அடிப்படை தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சமமான முறையில கண்டிப்பா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அதை மறந்துட்டு ஒரு சில வீடுகளில் மகனுக்கு மட்டும் அதிக சொத்துக்கள் கொடுக்கறது, மகளுக்கு வந்து குறைவான சொத்துக்கள் கொடுக்கறது அப்படின்னு பாரபட்சமும் காட்டப்படுது. பேரண்ட்ஸோட சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது சமமான முறையில் கிடைக்கணும். அதுவே குழந்தைகளோட சொத்துக்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்களோட விளையாட்டு திறமை, கலைத்திறமை, அதோட அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து பணமாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களில் உரிமை எடுத்துக்கக்கூடிய அனுமதி பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாது. அதோட உரிமையாளராக என்றைக்குமே குழந்தைங்க தான் இருப்பாங்களாம். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்துறது, தவறான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நிறைய வேலைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து எல்லா பெற்றோர்களும் சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேச ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா இருக்கோம்ணா.
3: ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய நாள்லாம் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா தானா போயிட்டு இருக்கு.
3: ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
3: ஆ, சொல்லுங்களேன்ப்பா.
1: உங்களுக்காக ஒரு பழமொழியை வந்து நாங்க மாத்தி அமைச்சிருப்போம், நீங்க வந்து சரியான பழமொழியை கண்டுபிடிக்கணும்.
3: ஆ, கண்டிப்பா சொல்லுங்களேன்.
1: ஓகே, தெய்வம் ஒன்று நினைக்க தான் ஒன்றை நினைக்கும்.
3: நாம் ஒன்றை நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்.
1: ஓகேண்ணா, ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அதில் வந்து ஒரு எழுத்தை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது ரெண்டு வார்த்தைகளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அதாரு அதாரு உத்தாரு உதாரு அந்த பாட்டு கொடுங்களேன்.
1: ஓகே, நான் கண்டிப்பாக கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும் ஆசைப்பட்றீங்களா? ஓகேண்ணா,
3: ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன்.
1: ரெண்டு மூணா? ஓகேண்ணா.
3: காற்றுள்ள
1: போதே தூற்றிக்கொள்.
3: சூப்பர். நிறைவா என்னென்ன? உன்னை பற்றி சொல் நண்பன், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்.
1: உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். அந்த குரலானா, அந்த படமலையா?
3: அதேதான்.
1: ஓகே, சூப்பரா கேட்டீங்கன்னா நன்றினா, உங்களுக்கான பாடல் கண்டிப்பா கொடுத்துரும். ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராகவே நம்ம கிட்டே மூணு கேள்விகள், நானும் வந்து ஒரு கேள்வியில் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன், ஆனால் மூணு கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நம்ம நேயர் கிடையாது, நம்ம அலுவலக விஷயம் தொடர்பாக வந்து ஒருத்தவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட தனியாக பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் கேட்ட பாடல் கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக வேறொரு பாடல் வருது. அந்த நேயர் கேட்ட பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி மாஸ்க் படத்திலிருந்து வரக்கூடிய பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் முயல் பத்தின தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாளம் வரையும் பணம் பாயும். அவ்வளோதான் வந்து இந்த ஒரு பழமொழி. இதை வந்து சரியான ஆர்டர் படி அடுக்கி நல்லா நீட்டாக ஒரு பழமொழியாக வந்து கண்டுபிடிச்சவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜ் மூலமாக பதில் சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததாக நம்ம ஜாவீர் தம்பி வந்து அவங்களோட தகவல் சொல்ல ரெடியாக இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, நம்ம ஆண் மயில் இருக்குல்லக்கா, அந்த ஆண் மயிலை வந்து ஆங்கிலத்தை வந்து பக் அப்படின்ற பேரில் தான் அழைப்பாங்க.
1: ஆண் மயிலா
2: முயல்? முயல் தானேக்கா நான் சொன்னேன்.
1: ஓகே
2: ஓகே. அப்புறமா பெண் மயிலை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா டி டூ அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அப்புறமா அதோட குட்டியை எப்படி அழைப்பாங்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் அப்படிலாம் அழைக்க மாட்டாங்களா, ரேபிட் பேபி அந்த மாதிரி தான் அழைப்பாங்களாம். ஆனால் நம்ம தமிழில் என்ன அழைப்பாங்க அப்படின்னா குருளை அப்படின்ற ஒரு பேரை வச்சு அழைப்பாங்க. இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் நான் முத முதையாக கேள்விப்பட்டேன். அப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க நினைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் ஜாதி தம்பிக்கும் சகோதரிக்கும் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் உங்களுடைய பரம ரசிகன், திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி ஆனந்தன்.
2: ஆனந்தன், ஓகே. நான் எப்படினா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: வெரி ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது, பழமொழிகள்லாம் சொல்றீங்க,
2: என்ன
1: பதில் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு இதுல இருந்து வேணும், உத்தம புத்திரன் படம் இருக்குல்ல, பழைய உத்தம புத்திரன் படம்.
1: இல்லனா புது படத்துல இருந்து குடுக்கலாம், இது வந்து குழந்தைகளுக்கான நேரம், அதனால புது பாடல்கள்
3: கொடுத்தா குழந்தைகளுக்கான நேரம். சரி, குழந்தைகளுக்கான நேரம்னா இது சொல்லுங்க, ராஜா சின்ன ரோஜா அந்த பாட்டு.
2: ஆனா இப்ப வந்து ஏதாவது நியூவா இப்ப ரிலீஸ் ஆன ஏதாச்சும் ஒரு படத்துல உள்ள பாட்டு, அப்புறமா இன்னும் கொஞ்சம்
3: நான் ஒரு பழமொழி சொல்றேன், சொல்றீங்களா?
1: ஆ சொல்லுங்கண்ணா.
3: வெட்டி கட்டது டாஷ், வெட்டாமல் கட்டது டாஷ்.
1: என்னன்னா இப்படி ஒரு பழமொழிய நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே.
3: வெட்டி கட்டது டாஷ் மரம், வெட்டாமல் கட்டது டாஷ் மரம்.
1: இல்ல, நான் எந்த ஐடியாவும் இல்ல, நீங்களே சொல்லிருங்க. நீங்க தான் வந்து விவசாயம் எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க.
3: சரி, வெட்டி கட்டது தென்னை, வெட்டாமல் கட்டது பனை. அதாவது இலைகளை வெட்டி வெட்டி வச்சுட்டு தென்னை நல்லா வராது, பனை மரத்தை அந்த சுத்துல இருந்த கழிக்காது விட்டா பனை வளராது. வெட்டி கட்டது தென்னை, வெட்டாமல் கட்டது
1: பனை.
3: ஓகேண்ணா,
1: சொல்லுங்கண்ணா.
3: தென்னைக்கு டேஷ் ஓட,
1: என்னதுன்னா
3: தென்னை, தென்னை மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைவெளி டேஷ் ஓட. நெல்லுக்கு டேஷ் ஓட, வாழைக்கு டேஷ் ஓட,
1: தெரியல
3: இடைவெளி இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: தெரியல,
3: எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பழமொழி சொல்லிட்டுமா, நீங்க சொல்றீங்களா?
2: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
3: தென்னைக்கு வந்து தேர் ஓடுற அளவுக்கு தென்னை தலை, தென்னைக்கு இடையில ஒரு தென்னைக்கு ஒரு தென்னைக்கு இடையில தேர் ஓடுற அளவுக்கு இட விடணும்.
1: ஓகே,
3: இடைவெளி. ஒரு தேர் எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா?
1: ஆமாண்ணா,
3: அந்த அளவுக்கு விடணும். வாழைக்கு வண்டியோட, பழைய மாட்டு வண்டிங்க எல்லாம் இருக்கும் இல்லையா, பாத்துருக்கீங்களா? தென்னைக்கு வாழைக்கு வண்டியோட, நெல்லுக்கு நண்டு ஓட, ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு தென்னைக்கு கேப் விட்டு நடணும். அதாவது இடைவெளி விட வேண்டிய இது இதெல்லாம் இதெல்லாம் பழமொழிகள், நம்ம நாட்டுப்புற பழமொழிகள், விவசாயத்தை சார்ந்த பழமொழிகள், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை உங்க மூலமா சொல்லுவாங்க.
2: ஓகே, நான் தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞ்சுக்கிட்டோம், அப்புறமா புரிஞ்சுக்கிட்டோம், மொத்தமா எல்லாத்தையுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா உங்களுக்கு என்ன வாடகை வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க.
3: ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு போட முடியுமா
2: அண்ணா? கொஞ்சம் புது பாடலாம் கேளுங்கண்ணா.
3: Your choice. என்னுடைய friend, என்னுடைய fan. Your choice.
2: Okay, na, okay, na, நன்றி.
1: ஓகே ஆனந்தன் அண்ணா வந்து சூப்பராகவே நம்மளுக்கு வந்து தகவல்கள் மாதிரி வந்து ஒரு பழமொழிகளை வந்து அருமையாக சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான தவறுகளில் ஒன்று தான் மறதி அப்படிங்கிறது. பல நேரங்கள் வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சே மறந்த மாதிரி வந்து நடந்துப்பாங்க. அதாவது குழந்தைங்க கிட்ட சொன்ன விஷயங்களை சரியாக ஞாபகம் இருக்கும், ஆனால் வந்து மறந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை வந்து சமாளிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் உண்மையாகவே மறக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டுமே வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா கம்மி பண்ண முயற்சி செய்யணும். எப்பயுமே வந்து குழந்தைகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டா செய்ய முடியுமா, அப்படி வந்து செஞ்சா அவங்களுக்கு நல்லதானா அப்படிங்கறத முன்னாடியே யோசிச்சாகணும். செய்ய முடியாத விஷயங்களை பொய்யா குழந்தைகள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்ல சொல்ல குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது குறையலாம். யதார்த்தமா மறந்தா கூட அந்த அளவுக்கு பெருசா வந்து பாதிக்க மாட்டாங்க. ஆனா வந்து இந்த மறந்த மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பா பெற்றோர்களோட மதிப்பு அந்த இடத்துல வந்து குறைஞ்சு போகுது. உண்மையிலே ஒரு சின்ன சாரியோட அதை கண்டிப்பா ஒத்துக்க கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். பொதுவா வந்து பேரண்ட்ஸ் எப்பயும் நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாங்க, நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு மன ஏமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குற மாதிரி நடந்துக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறது, அப்புறம் வந்து மறக்காம மறக்கிற மாதிரி வந்து நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா வந்து குறைச்சாகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் முயல் பத்தின நமக்கு தெரியாத ஒரு சில தகவல்கள்லாம் நம்ம சொன்னாங்க.
1: சொல்ல போறேன் இப்ப என்னன்னா,
0: இப்பயும் ஒரு தகவல் தான் சொல்ல போறாங்க.
1: ஓகேக்கா, வீடுகள்லயுமே பண்ணைகள்லயுமே பொதுவா கடைகள்லயுமே அதிகமா முயல்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வளர்க்க மட்டும் தான் செய்யறாங்க, அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்றதையும் அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவாக முயல்களை நம்மளா வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து முயல்களுக்கு வந்து சரியான இடம் தேவையா, அதாவது கீழே பொறுத்த வரைக்கும் மண்ணா இருக்கணுமா, அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரியான கூட் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கணுமா. இந்த மாதிரி கூட் சைஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது, அதுக்கு தேவையான உணவுகள்லையுமே நம்ம வந்து என்னன்னா அதோட ஈடுபட்டு இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கீரை வகைகளும் சாப்பிட்றதுனால இதுக்குமே தனிப்பட்ட முறையில் இது கீரை சத்தான கீரைகளில் கூட இதை கொடுக்கலாம். அப்புறமா நம்மளை மாதிரி சோறு இதெல்லாம் அது சாப்பிடாது, இருந்தாலும் அது கேரட் கொடுக்கறது நல்லா பெட்டரு, கேரட் சாப்பிட்றது மூலயமா அதுக்கு வந்து அதிகமாக எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வந்து நீண்ட காலம் வந்து இந்த ஒரு முயல் வாழும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்கக்கா.
0: சரி, ஓகே. நிறைய பேர் வந்து இந்த முயல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணுமா, இல்லை வந்து என்ன மாதிரி அதுக்கான வழிமுறைகள் இருக்குது?
1: என்ன வழிமுறைகள் இருக்குது? அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதுமே நல்லது நல்லது இல்லை, அப்புறமா அது சாப்பிட்றது மூலிமா அதோடய எண்ணிக்கைகளும் அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால முயல்கள் அப்படின்றதே வருங்காலத்தில் யாருக்குமே தெரியாத தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம தான் பார்த்துக்கணும்.
0: சரி, காலப்போக்கில் அந்த சூழ்நிலைகளும் வரும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால கம்மியாகவே வந்து அந்த மாதிரியான வேலைகளில் வந்து முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 17 கிலோமீட்டரில் இருந்து 25 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட டாட்டா பாய் பாய் சொல்லிக்கலாம்.
1: அடுத்ததான்
0: ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேட்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடக்கிற பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் திபோன். சமீபத்துல ஒரு தகவல் படிச்சேங்க. தகவல் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் மாதிரியான கடற்கரை சுற்றுலா தலங்களில் நிறைய சுரி மீன்கள், அதாவது ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து கரை ஒதுங்குது. அதே மாதிரி குளிக்க போகிற சுற்றுலா பயணிகள் மேலே படுது, அது கொட்டுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நிறைய பரவிட்டே இருந்தது. இந்த ஜெல்லி மீன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நம்மளுடைய பகுதிகளில், நிறைய வகைகளும் கூட இருக்கும். இந்த ஜெல்லி மீன்கள் பட்ட உடனே அப்படியே சுளீர்னு அரிக்கும். சமீபத்தில் நானும் கூட ஒரு கடற்கரை சுற்றுலா தலத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜல்லி மீன்கள் வந்து வந்திருந்தது. அதனால் எங்கள் வீட்டிலேருந்து கடலுக்குள்ளேயே இறங்க விடலைங்க. ஒரு கடற்கரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே இறங்காத நிலைமையை பார்த்துருக்கீங்களா? அது நமக்கு தான் நடக்குது. என்ன காரணம்னா, இந்த சொறி மீன்கள் எந்த நேரத்தில் வரும்? இப்போ கடற்கரை சுற்றுலா தலங்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரைகள் வந்து கலங்கின மாதிரியே இருக்கும், தண்ணீர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் ஜெல்லி மீன்கள் எப்படி வருது, எங்கேருந்து வருது, அதுதான் பட்டுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து ஜெல்லி மீன்கள் ஒரு கடற்கரையில் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் அந்த கடற்கரைக்குள்ளே இறங்க வேண்டாம், அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நம்மளுடைய கடற்பகுதிகளில் என்னென்ன மாதிரியான ஜெல்லி மீன்கள்லாம் வரும் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவ எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் அருள்தாஸ், பிரான்ஸ் நகர் பாமல்ல இருக்கோம்.
5: நம்மளோட பகுதிகளில் என்னென்ன வகையான சொறி மீன்கள்லாம் வரும்?
6: சொறி மீன்கள்னா அதில் வந்து பல வகை இருக்கு. அது அதிகமாக ஒன்று ரெண்டு வர்றது வந்து அந்த கச்சாங்காலத்தில் காற்று மாறின உடனே ஊதா பேப்பர் மாதிரி வரும், அதுக்கு பேர் நாங்கள் சொல்கிறது காக்கா சொறின்னு சொல்லுவோம். சும்மா வட்டமாக இருக்கு நம்ம ஜரஸ்வதி மாதிரி, கையில் எடுத்து அந்த உள்ளங்கையில் பட்ட உடனே அது அரிக்காது, உள்ளங்கையிலிருந்து வெள்ளத்தோலில் இருந்து அதை அரிக்காது. அதை எடுத்து நம்ம கருந்தோலில் எங்கே வச்சாலும் சரி தீ பிடிச்ச மாதிரி எரி. அதெல்லாம் ஒரு நேரத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 13-12 வயசாக இருக்கும்போது நாங்கள் ஒரு 5-6 ஃப்ரெண்டு மாதிரி போய் கடற்கரைக்குள்ளேயே போகும்போது அடைஞ்சு கிடந்துச்சு. எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. 5 பேரில் எல்லாரையும் அள்ளி அள்ளி கேட்டினா ஒரு ஃப்ரெண்டு மட்டும், அவர் பேர் அந்தோனி. அவர் என்ன பண்ணார்னா அள்ளி சட்டையில் மடித்து நிறைய அள்ளி சேர்த்துட்டாரு. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த காக்கா சொரிஞ்சு பட்டு வெள்ளை முறையாக தள்ளிடுச்சு. நாங்கள் பெரிய ஆளுக்களை கத்தி அவ்வளோ பேர் ஓடி வந்து தூக்கிட்டு போய் தான் காப்பாற்றினாங்க. சாதாரணமாக வந்து நீஞ்சு போவோம், நீஞ்சு போகும்போது 4 முக்கு சொறி படு, அது பட்ட உடனேயே கால் கையில் அப்படியே கட்டம் கட்டமாக அந்த எறும்பு கடிக்குமே கட்டெரும்பு, அந்த மாதிரி நிறையா உளுந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அடைக்கத்தான் செய்யும். அந்த சொறி பேர் வந்து 4 முக்கு சொறி, மிராச்சொறின்னு இருக்குது. ஒரு நேரங்களில் அந்த மிராச்சொறி வந்து நாங்கள் தங்கச்சி மரத்தில் கிடக்க போகும்போது கோடை காலத்தில் மீனுக்கு போக முடியாது காற்று அடிக்கும், அந்த சொறியை ஐஸ் மீன் கூடையில் கவத்தி கொண்டு வந்து கரையை கொடுத்தோம்னா ஒரு சொறிக்கு வந்து 1 ரூபா கொடுப்பாங்க, 3/4 ரூபா கொடுப்பாங்க, 50 பைசா கொடுப்பாங்க அந்த சைஸுக்கு தக்கன. அதை வாங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு படம் போடுவாங்க ஆயிஷா தியேட்டரில், அங்கே போய் படம் பார்க்கறதுக்காண்டி அதை நாங்கள் அரிக்கும் அது லேசாக தான் அரிக்கும், அதையும் நாங்கள் அந்த இது பண்ணணும். அப்புறம் விசச்சொறி இருக்குது. ஊரில் இருக்க போகும்போது எங்கள் அத்தை மகன் வல்லம் போட்டுட்டு அவர் நீஞ்சு வரணும்னு சொல்லி குதிச்சவர் விசச்சொறியிலே பட்டு 10 நிமிஷத்தில் உயிர் போயிருச்சு. அதுக்கு பேர் விசச்சொறி. இன்னும் நிறையா இருக்குது சொறி வகையில் பார்த்தா, ஊளமுக்கு சொறின்னு சொல்லுவாங்க, அந்த ஊளமுக்கு சொறியெல்லாம் கொடி பட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம தூக்கி இப்படி வலிச்சு போட்டுட்டு எச்சியை துப்புறோம்னா அரிப்பு மாறி அப்படி சொறி இருக்கு. இந்த சொறி வந்து அதிகமாக வர்றது கோடை காலத்தில் அதிகமாக வரும். கோடை அடித்த உடனேயே தெக்கையெல்லாம் நீஞ்சு போக முடியாது, அந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே இன்னும் இருக்கு நிறையா எனக்கு தெரியாத பேர் உள்ள சொறியெல்லாம் இருக்கு. விசச்சொறி இருக்கு, கரண்டு சொறின்னு சொல்லுவாங்க, டப்புன்னு மேலே கொடி பட்ட உடனே அப்படியே திராக மாதிரி உள்ளே போயிடும், அதுக்கு பேர் கரண்டு சொறி. விசச்சொறி வேற கரண்டு சொறின்னு சொல்லிவார். ஆனால் அந்த சொறி வந்து அதிகமாக கோடை காலத்தில் தான் வரும், காற்று அடிக்கிற நேரத்தில் தான் வரும். கோடை காலத்தில் வந்து இந்த கச்சாங்காற்று அடித்த உடனே அது அப்பந்தான் அந்த உடைய தன்மையெல்லாம் குறைஞ்சி பவர் கம்மியாகி அந்த அறிவடையெல்லாம் கம்மியாகும். கச்சை காற்று உரமா அடித்த உடனே ஒரு 4 மடங்கு இருக்கிறது வந்து ஒரு 1/2 மடங்கு தான் இருக்குது ஒதுக்கிற கரையில். கரையில் ஒதுக்குதோ இல்லை அந்த உடைய தன்மை செயலிழந்து போகுதோ அது தெரியல. ஆனால் இருந்தபோது நாங்கள் தொழிலுக்கு போகும்போது வலைகளில் வரப்போகும்போது மடிகளில் வரும், வலைகளில் வரும், அதிகம் அந்த மேவலை கயிறு உளியே தான் வரும். அந்த நேரங்களில் வலை வாங்க போகும்போது உடம்பு பூரா எரி. அப்படி இருந்தாலும் என்ன செய்ய, ஆண்டவர் அதைத்தானே நமக்கு செஞ்சுருக்காரு தொழிலுக்கு போத்தான் செய்வோம். இந்த ஒரு சில நேரங்களில் வந்து சொறிப்படம் போகும்போது தற்காப்புக்கு வந்து புளின்னு சொல்கிறது கொண்டு போவோம், புளி நம்ம குழம்பு வைக்கிற புளி. தாங்க முடியாமல் அடைக்குன்னு சொல்லி கத்துல உடனே அந்த புளியை கரைச்சி ஒரு கோப்பை சைஸுக்கு கொடுப்பாங்க. அந்த கோப்பை சைஸுக்கு கொடுத்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த பவர் குறைஞ்சி அந்த அடைப்பு இல்லாமல் போயிடும். இப்படி சொறி வகையெல்லாம் இருக்குது.
5: இதை குறித்து நம்ம பயப்படணும்னு நினைக்கிறீங்களா?
6: அது பயம் இருக்கு. இருந்தாலும் ஒரு போன வருஷத்தில் இந்த சொறி பட்டு இந்த வருஷம்தான் இது அதிகம், இந்த கழிஞ்ச வருஷத்தில் தான் அதிகம். ஸ்ட்ரைக்கு போடுக்கு முன்னே கிட்டத்தட்ட வந்து ஒரு தனுசு கோடிலிருந்து நம்ம மண்டபம் உச்சப்பிலி நம்ம மூக்கூர் மங்களா வர எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 பேருக்கு பட்டிருக்கு அந்த சொறி. சும்மா வளர்க்கும் போது சாதாரணமாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த விசச்சொறி அவங்க அத்தமும் இறந்தாந்துனே இப்படி ஒரு 2-3 வருஷம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சா யாராட்டும் ஒரு ஆள் இறந்து போவாங்க. இது விசச்சொறி தான் அவங்க சொன்னதுக்கு பிந்து அதுக்கப்புறம் தான் தொழிலாளிக விழிப்புணர்ச்சி வந்து அதுக்கப்புறம் தான் விசச்சொறி வருதா அப்போ நம்ம பார்த்து தான் தொழிலுக்கு போகணும்னு சொல்கிற ஒரு காலகட்டாயம் வந்துருந்துச்சு. ஆனால் சொறி இதுக்கு முன்னாடி படு 70-80 பேருக்கு வந்து ஒரு பிரபலியமானதும் கிடையாது.
5: ரொம்ப நன்றி. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சொறிகள்லாம் என்னென்ன பண்ணிச்சு, ஜெல்லி மீன்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரிஸ்லாம் என்னென்ன எதுக்காக பயப்படணும் அந்த எல்லா டீட்டெயிலையும் ஒரு கம்ப்ளீட்டாக எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நீங்கள் பேசியதுக்காக நன்றி ஐயா.
5: நம்ம பகுதி மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த ஜெல்லி மீன்கள் பட்ட உடனேயே உடனடி மருந்துகள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு ஜெல்லி மீன்கள் படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஜெல்லி மீன்கள் கொட்டின இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு வினிகர் இருக்குது இல்லையா, இந்த வினிகரை வந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரை நிமிஷம் இல்லை முக்கால் நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அந்த வலி குறைய ஆரம்பிக்கும், எரிச்சலும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஜெல்லி மீன்கள் கொட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் ரவீந்திரன், நான் பாம்பாலேருந்து பேசுகிறேன்.
2: நம்மளோட பகுதிகளில் ஜெல்லி மீன்கள், அதாவது சொறி மீன்கள் வந்து என்னென்ன வரும், எந்த காலத்தில் இது அதிகமாக வரும்?
3: இது ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த சொறி, இந்த போன மாதம் இந்த மாதமும் சொறி அதிகமாக இறங்கும் இந்த காற்றுக்கு. அதாவது வலுப்பு சொறி, சோப்பு சொறின்னு ஒன்று இருக்குது, அது வலுப்பு சொறி. இந்த நொங்கு மாதிரி உள்ளது, ஆமாம், வெள்ளடின்னு இருக்குது. சொறியிலே நாலு போல சொறி இருக்குது, நாலு முக்கு சொறின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் மேலே பட்டாலே மனுஷன் செத்து போவான். அது விஷமான சொறி. மற்ற சொறி இந்த மிளாச்சொறி, இந்த பழுப்புணி சொறி, இதுக்கப்பட்டால் அது நார்மலாக அது அரிக்கும். இந்த நாள் முக்கு சொறி போட்டால் உடனே அவனை ராமேஸ்வரம் பெட்டில் கொண்டு தான் சேர்க்கணும். அப்படிலாம் இருக்கும் அந்த நாள் முக்கு சொறி போடக்கூடாது. ரொம்ப பதமாக அந்த நாள் முக்கு சொறியை பார்த்தா ரொம்ப செத்துலாக இருக்காங்க அந்த சொறி பட்டு, அந்த நாள் முக்கு சொறி போட்டு. அது குடீரமான விஷம் நாள் முக்கு சொறி. இந்த மிளாச்சொறி, இந்த பழுப்புணி சொறி, இந்த நுங்கு சொறி, இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது அரிக்கும். லச லச அரிக்கும், ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த போன மாதம், இந்த மாதம், இந்த மாதம், இந்த 60 நாள் சைக்கிளே அந்த சொறி கடல் புள்ள சொறி தான். அதிகமான சொறி, ஒரு காலம் இப்படிதான் சொறி இறங்க கிடையாது. ரொம்ப சொறி. குளவலைக்கு போறவங்க, சுடு வலைக்கு போறவங்கலாம் சொறி பட்டு மேலெல்லாம் அடிக்கிறது கொள்ளுன்னு தான் சொல்றாங்க. சொறி அளவுக்கு மீறின சொறி இந்த வருஷம். இந்த காற்று வந்து உங்களுக்கு 60 நாள் தொடங்கணும் அப்படின்னு இந்த காற்று அடிச்சா அந்த சொறியை கொண்டு எங்கிட்ட ஒரு பக்கம் ஒதுக்கிடும். இல்லை கரையை வந்து நேரு அதுக்கும் தெற்கையெல்லாம் வந்து நெடுவு அடைஞ்சு அடைஞ்சா கிடக்கும். கடற்கரை ஒளியே காற்று ஓவர் காற்று எழுவிட்டு போக முடியாது, வந்து தள்ளிடும். மிராட்சி சொறிலாம் ஒன்று இவ்வளோ தண்டி இருக்கும். அந்த நாலு முக்கு சொல்லிலாம் இவ்வளோ தண்ணி தான் இருக்கும். அது வந்து அது விஷமான இது, இவ்வளோ தான் இருக்கும். மற்ற ஒரு பிள்ளைங்களை இப்படி பிடிச்சிடலாம்.
2: நம்ம நம்ம பகுதியில் வந்து காக்கா சொறி வந்து
3: இருக்கு. சக்கச்சொறி இருக்கியா? காக்கா சொறி, இந்த வலுப்பணி சொறி, மடாச்சொறி, நாள் முக்கு சொறி. சொறியில் எத்தனை வகை இருக்குது? 4-5 வகை இருக்குது. ஆனால் ரொம்ப கொடியரமான சொறி இந்த நாள் முக்கு சொறி தான். ஆமாம், காக்கா சொறி, அந்த காக்கா நேரத்துக்கு அப்படியே கிடப்பாங்க, அப்படியே தண்ணிலே கிடக்கும். அது பட்டாலும் பயங்கரமாக அடிக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ தடையில் நம்ம 4-5 நாள் கிடக்கும் டக்குனு சொறி மேலகெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன ஊசி மாதிரி இருந்தால் வச்சுருக்கோம், போடுறதுக்கு இல்லை. தாங்க முடியலன்னா கரையை தான் வரணும். கவர் முடி சிகிச்சைக்கு தான் வந்து அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அது எப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது அந்த அரிப்பு மாறுறதுக்கு பயங்கரமாக அரிக்கும். இந்த நாலு முக்கு சொறி, இந்த காக்கா சொறி, இதில் காக்கா சொறிலாம் கொஞ்சம் குடியமான இது தான் பட்டா, ரொம்ப கொஞ்சம் இது தான். காக்கா நேரத்துக்கு அப்படி கிடப்பாங்க. அதெல்லாம் பிடிக்க முடியாது, நம்ம கையில் தூக்கி எடுக்க முடியாது. நம்ம கை உள்ளங்க இதுதானே, கையெல்லாம் மெதுவான தானே இருக்கு. ஆமாம், இந்த நாலு முக்கு சொறி, ராஜ் சொறிலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நம்மளால தூக்க முடியாது. அதை கூட வச்சு அந்த மீனுக்கு கூட்டுக்கு பிடிக்காங்க அந்த ராஜ் சொறியை. அதை கொண்டு வந்து 4 சொறி, 5 சொறி, 10 சொறி, 8 சொறி முதலாம் கொண்டு போய் நாங்கள் கடையை கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் கூட்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கூட்டுக்குள்ளே போட்டு அந்த மீன் கூட்டத்தை கடலில் இறக்கிட்டு வந்துடுவாங்க. 2 சொறி 3 சொறியை கொண்டு போய், 10 சொறினா 10 கூடு, ஒரு கூட்டுக்கு ஒரு சொறி போட்டு பெரிய ராஜ் சொறியை போட்டு கூட்ட கடலில் அரை கடலில் அந்த பார்க்கு விளங்க கொண்டு இறக்கி வச்சு வந்துடுவாங்க. மறுநாள் பிடிப்பாங்க. இப்போ தான் அந்த இறகரையெல்லாம் போடுற இது பண்ணுறாங்க. முதல்ல சொறி தான் போடுவாங்க அந்த மீனுக்கு வந்து, அந்த ராஜ் சொறியெல்லாம் கரையை வந்து அடைஞ்சிருக்கு. நாங்களே கோலா வலையில் வலையில் வர தூக்கி நாங்களே கொண்டு கொடுப்போம். சொறிக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுப்போம் அப்பவுமே. ஆமாம், அப்போ அது வந்து மீனுக்கு அது இந்த அந்த மீன் வந்து அதை திங்கிது. வெள்ளடியில் இந்த நுங்கு மாதிரி இதாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த மீன் வந்து அந்த கூட்டுக்குள்ளே போன அந்த சொறி கிடந்தோடனே அந்த மீன் கூட்டுக்குள்ளே போனோட அந்த சொறியை திங்கி மறுநாள் போனோம்னா போதுமான அளவுக்கு அவனுக்கு மீன் கூட்டில் சொறி தான் இற மீனுக்கு அப்படி வரும். ஆனால் சொறியெல்லாம் இப்போ வந்து இந்த காற்றுக்கான இந்த வருஷம் அதிகமான சொறியா.
2: இப்போ நம்ம இந்த மாதிரி சொறி வர்றது நம்மளுக்கு எப்போதுமே நடக்கிற ஒரு நிகழ்வு தானா, இல்லை வந்து இல்லை இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு?
3: இல்லை, இது வந்து எப்போவுமே இந்த சீசனுக்கு வர்ற சொறி தான். இப்போ இந்த சொறி வந்து எப்போவுமே இந்த சீசனுக்கு இந்த காற்றுக்கு, இந்த ஆடி மாதத்துக்கு முன்னே, இந்த 60 நாள் சைக்கிள் எப்போவுமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கடலில் இறங்குறது தான் சொறி. தெங்கடலில், தெங்கடல், வடகடல், ரெண்டு கடலும் இந்த கடல் இந்த இது சீசன். அது மீனுக்கு எப்படி ஒரு சீசனோ அதே மாதிரி சொறிக்கு ஒரு சீசன். மாதிரி இது வந்து சும்மாவெல்லாம் இறங்காது, அது அந்த அந்த சீசனுக்கு தான் அது வரும். இந்த சீசனுக்கு அது வரும், அது வந்து அந்த சீசன், அது ஒரு சீசன். ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு சீசன் மாதிரி, அதுக்கு சொறிக்கு ஒரு சீசன். வேற இது வித்தியாசமாகலாம் வந்து இறங்கலை, இது காலத்துக்கு இறங்குறதா இந்த சொறி வந்து எப்பவுமே இறங்குறதும்.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: வணக்கம். நன்றி, வணக்கம்.
2: ஒருவேளை உங்களுக்கு ஜெல்லி மீன்கள் கொட்டுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வினிகர் ஊற்றினா சரியாயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். வினிகர் ஊத்தல, அது ஒரு விஷம் நிறைந்த ஜல்லி மீனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல அதிகமான நேரம் வலியும் எரிச்சலும் இருக்கும், அதுக்கப்புறம் தடிப்புகள் ஏற்படும் நம்மளுடைய தோலில். அதுக்கப்புறமா மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே மருத்துவமனைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை அது விஷம் நிறைந்த ஜெல்லி மீன்களாக கூட இருக்கலாம், அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இது மாதிரி ஜெல்லி மீன்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோட பாடல்களுக்கு அப்புறமா பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இது ஒரு அழகான மீனினம். நீந்துறத பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப பிரமிப்பா நம்ம உணர்வோம். ஆனா அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு சரியான உதாரணம் தான் ஜெல்லி மீன்கள். ஜெல்லி மீன்கள் இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 650 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இந்த 650 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்றது டைனோசர்களே தோன்றாத காலம் அப்படின்னு நம்பப்படுது. டைனோசர்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இந்த உலகத்துல ஜெல்லி மீன்கள் இருக்குதான். ஜெல்லி மீன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்ல இந்த ஜெல்லி மீன்களை. அப்ப ஜெல்லி மீன்கள் ஒரு மீனினமா? கண்டிப்பா மீனினம் கிடையாதுங்க. இது ஒரு குழி உடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. குழி உடலிகள்னா என்ன? இந்த குழி உடலிகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை நீங்க இரண்டா வெட்டும் பொழுது சரி பாதியா பிரியுமா, அதுதான் குழி உடலிகள். அது மட்டும் இல்லாம இந்த குழி உடலிகளுடைய உடல்ல குழிகள் காணப்படும், அதனாலதான் இது குழி உடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த குழி உடலிகள் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதாவது உள்ள இருக்கிற உறுப்புகள் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில இருக்கக்கூடியதுதான் குழி உடலிகள். இந்த குழி உடலிகளான ஜெல்லி மீன்கள் கடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மனிதர்களுக்கு என்னதான் தீங்கு விளைவித்தாலும். அது என்னென்ன அப்படின்றதையும் ஜெல்லி மீன்களை பத்தின சுவாரஸ்யமான சில தகவல்களையும் தான் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். பாடல்களை தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த ஜெல்லி மீன்களுடைய உயிர் வாழும் நாட்கள் எவ்வளவு, ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் ஜெல்லி மீன்கள் 1-3 வருடம் வரைக்கும் வாழக்கூடியது. இதில் ஒரு சில இனங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருடம் கூட வாழுமா. டுரிடாப்சிஸ் அப்படின்ற ஒரு ஜெல்லி மீன் இனம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இளமையை புதுப்பிக்கிற ஆற்றலை வந்து கொண்டிருக்கான். அதாவது எப்படி பாம்பு வந்து தன்னுடைய வயசாக ஆக தோள்கள் எல்லாம் உரிக்கும், அதே மாதிரி இந்த ஜெல்லி மீன்கள் வந்து இளமை காலத்துக்கு திரும்பிக்கிட்டே இருக்குமா வயது ஆக ஆக. அதனால இதுக்கு இன்னொரு அடமொழி பேரும் வச்சிருக்காங்க, அதுதான் சாகா வரம் பெற்ற ஜெல்லி மீன் அப்படின்னு. ஜெல்லி மீன்கள் வந்து கரெக்டா தன்னுடைய உணவுகளை தேடி பிடிக்குது. சிறிய மீன் இனங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன உயிரினங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு அதை வேட்டையாடி சாப்பிடுது. அப்பனா ஜெல்லி மீன்களுக்கு கண்கள் இருக்குதா? கண்டிப்பா கண்கள் இருக்குது. ஆனா கண்களால அதால தெளிவா பார்க்க முடியாது. நம்ம 2 கண்களை வச்சே தெளிவா பார்க்கிறோம். எவ்வளவு அழகா வந்து நம்மளுக்கு வண்ணங்கள்லாம் தெரியுது. ஒரு ஜெல்லி மீனினம் அதாவது குத்து சொறி அப்புறமா குவளை சொறி, இந்த 2 இனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 24 கண்கள் இருக்குதான். ஆனா அந்த 24 கண்களையும் வச்சு அதால தெளிவா பார்க்க முடியாது. தன்னுடைய பாதையில என்னென்ன உயிரினங்கள் செல்லுது அப்படின்றத உணர மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெல்லி மீன்கள்ல நிறைய வகையான ஜெல்லி மீன்கள் இருக்குது. ஆனா 2% ஜெல்லி மீன்களுக்கு தான் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நம்மள எத்தனை பேருக்கு விண்வெளிக்கு போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஒரு ஜெல்லி மீனை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. 1990 வருஷத்துல நாசா புவியீர்ப்பு விசை சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல ஜெல்லி மீன்களுடைய உடல் எப்படி மாறுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு ஜெல்லி மீனை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு லக்கியான ஒரு ஜெல்லி மீனா இருக்குது. சரி, ஜெல்லி மீன்களுக்கு வலிய உணர முடியுமா, அதுக்கான சக்தி இருக்குதா, தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற
6: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
5: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
6: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
5: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
6: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
5: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
6: தேரு வச்ச ஆத்தாவ பரப்பனா
5: பம்பு பண்ணுன
6: பொண்ணு
5: புடுவேன். என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
6: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச அது ராங்க போடுமாட்டேன். பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
7: போவாதே.
6: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. நான் திபோன். நம்மளுடைய அறிவியலுடைய உச்சபட்சமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா கருதப்படுறதுதான் குளோனிங் அப்படின்ற முறை. இந்த குளோனிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர மாதிரியே இன்னொருத்தர மரபணுக்கள் மூலமா உருவாக்குறது. இதை இப்போ வந்து ஐநா சபையிலேருந்து தடை செய்யப்படுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால இப்போ குளோனிங் அப்படின்றது நம்மளுடைய மனித வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றா இருந்தாலும் கூட நடைமுறையில் இல்லாத ஒன்றா தான் இருக்குது. இதை இயற்கையாகவே செய்யக்கூடியது தான் ஜெல்லி மீன்கள். ஜெல்லி மீன்கள் ஒரு ஜோடியோட சேர்ந்து தான் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்ற அவசியம் அதுக்கு இல்லை. ஜோடியோட சேர்ந்தும் இனப்பெருக்கம் செய்யலாம், அதே நேரத்தில் தனித்தும் ஒரு குட்டியை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜெல்லி மீன்களுக்கு இருக்குதான். ஜெல்லி மீன்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா 90% வந்து தண்ணீர் தான் நிரம்பி இருக்குது. அதே போல் மூளை, எலும்பு, ரத்தம், இதயம் இந்த மாதிரியான உறுப்புகள் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க நரம்பு முடிச்சுகள் தான் அதில் இருக்குது. அதனால ஜெல்லி மீன்களால் ஒரு வலியை உணர முடியாது. ஜல்லி மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி இருக்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த மாதிரி கரை ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மிதிக்கிறது இல்லைனா கைகளில் தூக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஜல்லி மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய செல்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த மறுபடியும் நம்மளை கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதான். அதனால ஜல்லி மீன்கள் அடுத்த தடவை கரை ஒதுங்கி கிடக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஓரமாக போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக காக்கா சொறி, நாலு முக்கு சொறி அப்படின்னு நம்மளுடைய பகுதிகளில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொறிகள் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்திய கடற்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 254 வகையான ஜெல்லி மீன்கள் காணப்படுது. இதில் 14 வகையான ஜெல்லி மீன்கள் தமிழக கடற்பகுதிகளில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஜெல்லி மீன்களை சாப்பிடலாமா? தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஹாங்காங்கில் இந்த உணவு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உணவாக கருதப்படுது. அது என்ன உணவு? அருமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஹாங்காங்கில் எள்ளி எண்ணெய், ரைஸ் வினிகர், சோயா சாஸ் இது எல்லாத்தையும் போட்டு உப்புல ஊற வச்ச ஜெல்லி மீன்களையும் போட்டு செய்யறது தான் ஜெல்லி ஃபிஷ் சாலட். இது ஹாங்காங்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உணவா. ஜெல்லி ஃபிஷ்லயும் கூட சத்துக்கள் இருக்குது, புரோட்டீன் அதிகமா இருக்குது, செலினியம் அதிகமா இருக்குது. இது உடலுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டரியா இருக்குது. அதனால நிறைய கலாச்சாரத்துல இது முக்கிய உணவா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய கலாச்சாரத்துல இது மருந்தாவும் பயன்படுத்துறாங்க. மனிதர்கள் மொத்தமா 38 வகையான ஜெல்லி மீன்களை உணவா உட்கொண்டுகிட்டு இருக்காங்களாம். ஜல்லி மீன்களை அதிகமாக சாப்பிட்ற நாடுதான் நம்மளுக்கு தெரியுமே, சைனால தான் அதிகமாக வந்து ஜல்லி மீன்கள் உணவாக உட்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் கூட 4 வகையான ஜல்லி மீன்களை சைனாக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க உணவுக்காக. ஜல்லி மீன்கள் கடலுக்கு அவசியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லி மீன்கள் கண்டிப்பாக கடலுக்கு அவசியமான ஒரு உயிரினம். ஜல்லி மீன்கள் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறதுனால நிறைய உயிரின பெருக்கத்தை கட்டுப்படுத்துது. கடல்ல நடக்கக்கூடிய கரிம சுழற்சியை சீரா வச்சுக்கிறதுல இது முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம இதை உணவா உட்கொள்றது ஆமை மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை தவிர்த்து கிளாத்தி மீன்கள் இருக்குது இல்லையா, இந்த கிளாத்தி மீன்கள் வந்து ஜல்லி மீன்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாம ஆமைகள், இன்னும் சில உயிரினங்கள், மீனினங்களும் கூட ஜல்லி மீன்களை உணவா உட்கொள்ளுது. அதனால உணவு சங்கிலியில ஜல்லி மீன்களுக்கு ஒரு முக்கியமான இடமும் இருக்குது. இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுமே ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக உலகத்துக்கு அவசியமான ஒன்னா இருக்குது. அத ஒரு சில மனித நடவடிக்கைகளால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கெடுத்து விட்டுறோம். அதனால நம்மளுடைய இயற்கையை சீரா பராமரிக்கிறதுனால நம்மளால ஒரு சில உயிரினங்களுக்கு வாழ்க்கையை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சங்கம். வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஒன்பதிலிருந்து 10 மணி வரைக்கும் அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எஸ் பரவின் பானு எழுதின நினைவுகள். கதை சொல்றதுக்காக நேயர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? திரும்பவும் மாசலா மணிக்கு மொழிப்பு வந்துச்சு. அடி நெஞ்சில இருந்து அப்படி ஒரு பயம், மனசு அது கவ்வி எடுத்துருச்சு. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்ததும் மாசிலாமணியோட முகம் கை கால்னு எல்லாமே வேர்த்து கொட்டிருச்சு. எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு தூக்கமே வரல. பல்வேறு வகைப்பட்ட சிந்தனைகள் அவர் மனச ஆட்டி படைச்சிருச்சு. வேற வழியே இல்லாம தூக்கம் இல்லாம கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே கிடந்தாரு. அப்புறம் அந்த ராத்திரி அவருக்கு தூங்காத ராத்திரி ஆகி போச்சு. 6 மாசமா மாசிலாமணிக்கு இதே நிலைமைதான். இன்னும் புரியாத பயம் அவர் மனசுக்குள்ள அவரை வாட்டி வதச்சபடி இருந்துச்சு. வேலை பாக்குற நேரத்திலயும் அடிக்கடி இந்த மாதிரி பயம் அவர் மனசுக்குள்ள வரப்போக இருக்கும். காலப்போக்குல அது ராத்திரி தூங்கும் போதும் அவர் பயமுறுத்த ஆரம்பிச்சுச்சு. 50 வயசுல வந்த இந்த அதிசய நோய் மாசிலாமணிய துன்புறுத்தாம இல்ல. வாயு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்காத தம்பி, வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் உனக்கு ஆகவே ஆகாது. அதான் ராத்திரி உன்னை தூங்க விடாம பண்ணுது. வாயு ஐட்டம்ல அது சேராம இருந்திருக்கும். நீ அதை விரும்பி சாப்பிடுறாச்சே, ஒரு நாளைக்கு எப்படியும் ஏதாச்சும் ஒன்னு எடுத்துப்ப. ஒரு நாள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீன்னா இன்னொரு நாள் எப்படியும் வாழைக்காய சாப்பிடுவ. அப்படி இருக்கும்போது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம்ப்பா, நீ அதை நிப்பாட்டிப்பாரு அப்படின்னு மாசிலாமணியோட அத்தை அவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்படி கூட அவர் செஞ்சு பார்த்தாரு. 2 நாளைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா 3வது நாள் அதே பயம் மனசுக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதே வேர்த்து கொட்டுறது, ராத்திரி தூக்கம் இல்லாம எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துக்கிறது, அப்புறம் மனசுல பல வகையான எண்ணங்கள் பயமுறுத்துற மாதிரி வர்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான தொந்தரவுகள் மாசிலாமணிக்கு வழக்கு போல வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிட்ட போய் காமிச்சா எதுவுமே இல்ல, நல்லா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை தவிர டாக்டரோட வாயில இருந்து வேற எதுவுமே வராது. ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்துல அப்புறம் இந்த பிரச்சனை தன்னை வாட்டி வதைக்குது அப்படின்ற எண்ணம் மாசிலாமணியோட மனசுல ஆட்கொண்டு இருந்துச்சு. இந்த விஷயம் அப்படியே மாசிலாமணியோட சித்தி காதுக்கும் போச்சு. விஷயத்த கேள்விப்பட்டதும் அடுத்த நாளே அவங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: நினைவுகள் அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. காலையில பொழுது விடியவும் மாசலமணியோட சித்தி அவர் வீட்டுக்கு வந்து

கூப்பிட்டாங்க. என்னப்பா உடம்பு மேல இவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கிய? அப்படிலாம் இல்ல சித்தி, நான் என்ன வேணும்னு பண்றேன் அதுவா நடக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? கையும் உடல காலும் உடல மாசலாம் மணி, அதான் மொத பஸ் பிடிச்சு ஊருக்கு அப்படியே வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம ஊர் பக்கம் ஒரு சாமியார் இருக்காரு, கைய பிடிச்சு பார்த்ததும் நடந்தது அப்படியே சொல்றாராம். பேசாம அங்க போய் பாப்போமே. சித்தி, நடந்தது சொல்றதுக்கு அவர் எதுக்கு? நமக்கே தெரியுமே, நடக்க போறத சொல்வாரா? இவனுக்கு வேற வேலை இல்ல. சரி, பிரச்சனையில இருக்கானே உதவி செய்வோமேனு கேட்டா என்கிட்டயே எடுக்க மடக்கா பேசுறான் அப்படின்னு மசலமணியோட சித்தி அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்க. சொல்ற நீனு தப்பா எடுத்துக்காதப்பா, இந்த அகராதி பிடிச்ச பேச்சுனாலதான் அத்தனையும் மாடு மேய்ஞ்சு போச்சு. நீ முதல்ல புறப்பட்டு வா, அவர்கிட்ட கைய கொடுத்து நம்ம பாப்போம். இந்த சித்திய நம்ப மாட்டியா அப்படின்ற தன்னோட சையாறு சித்தியோட பேச்ச கேட்டு மசலமணி 5000 ரூபாய தாண்டு அழுததான் மிச்சம். ஊருக்கும் போனாரு. அந்த சாமியார்கிட்ட அவர் உள்ளங்கையவும் காட்டினாரு. தட்சண போக்குவரத்து செலவுன்ற வகையில 5000 ரூபாய்க்கு மேலையும் செலவாகி இருந்துச்சு. அந்த துயரம் ஒரு பக்கம் மனச கடிச்சாலும், அந்த பக்கமா நிக்க கூடாது, இந்த பக்கமா படுக்க கூடாது, இந்த பக்கம் தான் உட்காரணும், அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட கூடாது, அப்புறம் கண்டதையும் யோசிக்க கூடாதுன்னு பல வகையான கட்டுப்பாடுகளை மாசலாமணி கடைபிடிச்சாலும், கடைசியில அவரு மனசால நொந்துதான் போனார். ஒரு பிரயோஜனமும் அவர் அந்த சாமியாரை பார்த்ததுல ஏற்படவே இல்லை. கடைசியில சித்தி கிட்ட அவர் மனசு விட்டு சண்டை போட்டார். என்ன சித்தி, உங்களை நம்பிதானே நான் வந்தேன்? 5000க்கு மேல எனக்கு போனதான் மிச்சம். எங்க, ஒண்ணுமே ஆகலையே. ராத்திரி ஆனா அதே பயம் என்ன வாட்டி வதைக்குது. இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை நம்பி உங்க பேச்ச கேட்டு ஊர் பக்கம் வந்தா? நல்லா என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. தம்பி, தேவையில்லாம பேசாத. இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்காரு, அவரை வேணா போய் பாப்போமா? என்ன, 6000 ரூபாய் ஆகும். நல்லா பாப்பாரு, நல்ல கைராசியான ஆள்வர். போதும் சித்தி, இதுக்கு மேல நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் யார பாக்கவும் தயாரா இல்ல. உங்களோட நம்பிக்கை நான் ஒண்ணு சொல்லல, ஆனா எனக்குள்ள அதை திணிக்காதீங்க. எனக்கு பிடிக்கலன்னா என்ன விட்டுருங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் வந்தேன், அதுக்கு 5000 ரூபாய் நான் இழந்ததே போதும். இதுக்கு மேல நான் வர தயாரா இல்ல சித்தி, நீங்க வேணும்னா போய் பாத்துக்கோங்க அப்படின்னு தன் சித்தி கிட்ட மாசலாமணி நல்ல கோபத்தோட பேசினாரு. ஒரு வாரமும் ஆச்சு. வேலைக்கு போற இடத்துல மாசலாமணிக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடைச்சாரு. அவர் பேரு தான் கணேசன். அன்னைக்கு மாசலாமணி ரொம்ப மனசளவுல உடஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாரு. அவரை பார்த்தே ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் இருக்கிற விஷயம் கணேசனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தலையில கை வச்சபடி அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்திருந்த மாசலாமணி கிட்ட போய், மாசி, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்டா, நீ இதுக்கு ஒரு மனநல மருத்துவரை பாரு. உனக்கு விருப்பம்னா சொல்லு, நான் அட்ரஸ் தரேன், நீ போய் பார்த்து பேசிட்டு வா. மனநல மருத்துவரை பாக்குறவங்க யாரும் இங்க மனநோயாளி கிடையாது. அந்த எண்ணம் இங்க இருக்கிற நிறைய பேரோட மனசுல இருக்கு. தயவு செஞ்சு நீயும் அப்படி ஒரு எண்ணத்துல இருந்துராத. உடம்புக்கு நோய் வந்தா டாக்டரை பாக்குறோம்ல, அது மாதிரி தான் இதுவும். உன் கூட வேலை பாக்குறேன், உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற அபிப்பிராயத்துல சொல்றேன். உனக்கு விருப்பம்னா போய் பாத்துட்டு வா. இந்தா, இதான் அவரோட விசிட்டிங் கார்டு அப்படின்னு கணேசன் அந்த கார்டை கொடுக்கவும், அதை வாங்கின அடுத்த கையோடையே ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு மாசலாமணி அந்த டாக்டரை பாக்குறதுக்காக கிளம்பிட்டார். நினைவுகள் அப்படின்ற கதையை அலைப்பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நினைவுகள் சிறுகதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மாசிலாமணி ஆட்டோ பிடிச்சு அந்த மனநல மருத்துவமனைக்கும் போனாரு. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனதும் அது ஏதோ பார்க் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் கோகை மாதிரி அழகழகான சோலை மரங்கள் அந்த இடத்தையே ரம்யமா ஆக்கியிருந்துச்சு. கிளி காக்கான்னு பறவை கூட்டம் அங்கேயும் இங்கேயும் பறந்தபடி இருந்துச்சு. தனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு போன மாசிலாமணிக்கு அங்க வரிசை கட்டி உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கும் போது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனை, நம்ம தான் நமக்கு மட்டும் பிரச்சனைன்னு நினைச்சு அதையே தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். அடடா, அந்த சின்ன பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த சின்ன வயசுல அவனுக்கு இவ்வளவு கஷ்டம். பாவம், அவன் சுயநினைவே இல்லாம இருக்கான். தனக்கு என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அந்த வயசான அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அட கடவுளே, இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கும் போது எனக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை என்னை இப்படி வாட்டி வதைக்குதுன்னு நானா ஒரு மாயையான உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். எது எப்படியோ வந்ததும் வந்துட்டோம், இங்க போய் வெயிட் பண்ணி அந்த டாக்டரை பார்த்துட்டே போயிருவோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சபடி மாசிலாமணி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளயும் போயிட்டாரு. தனக்கான டோக்கனை வாங்கிட்டு சேர்லயும் உட்கார்ந்துட்டார். மாசிலாமணியோட முறை வந்ததும் ரூம்குள்ளயும் போயிட்டாரு. அவரை இன்முகத்தோட மனநல மருத்துவர் பிரபாகர் சிரிச்சபடி வரவேற்றார். வாங்க மிஸ்டர் மாசிலாமணி, வாங்க உட்காருங்க. சார், நீங்க என்ன கூப்பிடுறது ஏதோ ரொம்ப வருஷம் நம்ம பழகின மாதிரி இருக்கே. பல வருஷம் பழக்கம் மாதிரியே என்கிட்ட நீங்க பேசுறீங்க சார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதனால என்ன, என்னோட பேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப நாள் பழக்கப்பட்ட நபர் மாதிரி தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசுறேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணுது சார்? அது ஏன் சார் கேக்குறீங்க? எனக்கு மன நிம்மதியே இல்லை சார். 6 மாசமா நிம்மதி இல்லாம இருக்கேன். மனசுல இனம் புரியாத பயம் என்ன வாட்டி வதைக்குது. தூக்கத்தை தொலைச்சு 6 மாசத்துக்கிட்ட ஆச்சு. நைட்டு படுப்பேன், ஆனா தூக்கமே வராது. கண்ணு நல்லா சொக்கிட்டு வரும், ஆனா தூக்கம் எங்கேயோ ஓடி போயிரும் சார். வேர்த்து விறுவிறுத்து படபடத்து போய் நடுராத்திரியில அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருவேன். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தா தூக்கம் எங்க போச்சுன்னே தெரியாது சார். என்னையே அறியாம என் மனசுல பாரம் ஏறி உட்காந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல சார். இதுக்கு ஏதாச்சும் மருத்துவம் பாத்திருக்கீங்களா? இப்ப வரைக்கும் தெளிவான மருத்துவம் பார்த்தேன்னா இல்ல சார். இது என்னங்கிற ஒரு சிந்தனையே எனக்கு இல்ல. வாய் கோளாறு அது இதுன்னு கண்டதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இது என்னன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே இந்த பயம் எதனால வருதுன்னு கூட எனக்கு தெரியல சார். சரியான பயமா இருக்கும், கை கால்லாம் அப்படியே நடுங்கும், வேர்த்து விறுவிறுத்து கொட்டும். ஓகே, அந்த பயம் வரும்போது நான் நானாவே இருக்க மாட்டேன். என் மனசு என் கண்ட்ரோல்ல இருக்காது சார். சரி சரி, டென்ஷன் ஆகாம இருங்க. உங்களுக்கு அந்த பயம் வர்றப்போ என்னென்ன மாதிரியான சிந்தனை வரும், எப்படி இருக்கும்? முத முறையா அவருக்கு வர்ற சிந்தனையை குறிச்சு டாக்டர் கேள்வி கேட்டப்போ அந்த நொடியில தான் மாசிலாமணிக்கு நம்பிக்கையே பிறந்துச்சு. நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருப்பா அப்படின்ற நிம்மதி மாசிலாமணிக்கு அந்த நொடியில தான் வந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க மாசிலாமணி, என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும், என்னென்ன சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும்? ஏதேதோ வரும் சார், அதெல்லாம் ரொம்ப நாள்பட்ட நினைவுகள். சரி, ஏதேதோ வரும்னு சொல்றீங்கல்ல, அதுல உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல. சச்ச, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்ப சரி, நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாசிலாமணி அவரோட கடந்த கால நினைவுகளை பத்தி சொல்றதுக்கு ஆயத்தமா உட்கார்ந்தாரு. அதுக்கு முன்னாடி டேபிள்ல வைக்கப்பட்ட கண்ணாடி கிளாஸ்ல ஊத்திருந்த தண்ணி எடுத்து மடக் மடக்குன்னு குடிச்சாரு. அவர் குடிக்கும் போதே அவரோட தாகம் நல்லா தீந்து போச்சு. வழிஞ்சு ஓடுற வேர்வைய கர்ச்சிஃபால தொடச்சபடி டாக்டர் பார்த்து ஆஸ்வாசமா உட்கார்ந்தார். அவர் மனசுல பதட்டம் இல்ல, பயம் இல்ல, எந்த ஒரு படபடப்பும் இல்ல. மாசலாமணி மனசு விட்டு டாக்டர் கிட்ட பேசிருப்பாரா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்க சித்தப்பா சார், அவர் பேரு தியாகராஜன். அவர் கூட சின்ன வயசுல ஏதோ ஒரு மனத்தாங்கல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவர் கூட பேச்சுவார்த்தையே நின்னு போச்சு. திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு போன் பண்ணி பேசினவர் என்ன பேசையும் கூப்பிட்டாரு. கோவத்துல நான் பேசவும் மறந்துட்டேன் சார். ஆனா அதுக்கப்புறம் அப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. அடுத்த ரெண்டு நாள்லயே திடீர்னு அவரு ஹார்ட் அட்டாக் வந்து தவறிட்டாரு. அவர் கூட பேசாம போனது குற்ற உணர்ச்சியா இருக்கும் சார். ஓகே, வேற என்ன மாதிரியான நினைவுகள் வரும்? நிறைய இருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, என்னோட உறவுக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க வசதி வாய்ப்புகளை பார்த்து ஏளனமா நான் பேசிருக்கேன். அப்படி பேசினது தப்புன்னு இப்பதான் என் மனசுக்கு தோணுது. இது வரைக்கும் அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்ததே இல்ல. ஆனா நான் பண்ணது தப்பு தானே சார்? ஆமா, ஆனா இப்பதான் நீங்க அப்படி இல்லையே. அது சரிதான், ஆனா அது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதே. நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என் மனசு என்ன குற்ற உணர்ச்சியில கொன்னுட்டு இருக்கு. ஓகே ஓகே, மனசு விட்டு என்கிட்ட பேசுங்க. அடுத்து என்னாச்சு? வேற எதுவும் சம்பவம் இருக்கா? இருக்கே, என் ஃப்ரெண்டு பேரு சங்கரலிங்கம். அவன் என்ன நிறைய நம்புவான். அவனு பிரிய முடியாதுங்கிற காரணத்துக்காக சேர்ந்தே ஒரு குரூப் எடுத்தோம். ஸ்கூல்ல நல்லா படிச்சோம். அதுக்கப்புறம் காலேஜும் போனோம். அவனுக்கு நல்லா வர்ற கணக்கு பாட பிரிவை விட்டுட்டு வேற ஒரு பிரிவை தேர்ந்தெடுத்தான். யாருக்காக எடுத்தான்? எனக்காக எடுத்தான். இப்ப ரொம்ப சாதாரணமான நிலையில இருக்கான். அவன் மட்டும் அவனுக்கு பிடிச்ச படிப்பு எடுத்து படிச்சிருந்தான்னா இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்பானே. என்னால ஒருத்தனோட வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்ற எண்ணம் என் மனச குற்ற உணர்ச்சியில வாட்டி எடுக்குது சார். இன்ட்ரெஸ்டிங். வேற எதுவும் கதை இருக்கா? இருக்கு சார், இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் என்னோட கல்யாண சமயத்துல என்னோட உறவுக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவ வசதி இல்லாத காரணத்தை காட்டி நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வரதட்சணைக்காக வேற இடத்துல கல்யாணமும் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என்ன ரொம்ப விரும்பினான். ஆனா அவளோட அன்பை நான் ஏத்துக்கவே இல்லை. பணம் என் கண்ணை மறைச்சிருச்சு சார். ஆனா இப்போ அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வெக்கி தலை கொணிஞ்சு நிக்கிறேன். அவ்வளவுதானா இன்னும் இருக்கா? சார், இதெல்லாம் இயல்பா நடந்த விஷயங்கள் தான். இதுல குற்ற உணர்வுகளுக்கான இடம் எங்க வந்துச்சு, அதுலயும் குறிப்பா பதட்டமும் பயமும் வரும்போது மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல சார். கவலையா இருக்கு. என் கஷ்டம் என்னைக்கு தீரும் இருக்கு சார். தப்பு பண்ணி அதை உணர்ந்துட்டா அவங்க திருந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் சார். நானும் திருந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் எனக்கு அந்த எண்ணம் போக மாட்டேங்குது அப்படின்னு குழந்தை போல மசாலா மணி டாக்டரை பார்த்து கேட்டதுக்கு டாக்டர் என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. மசலாமணி, உங்களுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்டாக போட்டுருங்க ஓகேவா? அப்புறம் இந்த மாத்திரை கண்டிப்பாக உங்களோட ஆள் மனதை அமைதிப்படுத்தும். உங்களோட நினைவுகள்ல இருந்து நீங்க சீக்கிரமாகவே விடுபட்டுருவீங்க. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ சார், அப்போ எனக்கு இது நிரந்தரமாக போகாதா? இதே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் நான் இருக்கணுமா? நிம்மதியாக என்னால் தூங்க முடியாதா? இது எல்லாத்துக்கும் விடையை சொல்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேளுங்க மிஸ்டர் மாசிலாமணி. மனித குலம் விசித்திரமானது. ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்றது இல்லைன்னு தனக்காக வாதாடுற உங்களோட மனசுதான் நீங்க பயப்படுறப்போ உங்க கைகளால கட்டப்பட்டு செயலற்று நிக்குது. அந்த செயல் இல்லாத சமயத்துலதான் நீங்க செய்யற தப்பெல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுது. இதெல்லாம் குற்றம்னு சொல்ற உங்களோட மனசாட்சி தான் நேர்மையா உங்ககிட்ட உண்மைய பேசுது. நான் சொல்றது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் புன்னகையோட கேட்கும் போது மசலாமணி தலைய அப்படியே குனிஞ்சுக்கிட்டார். மிஸ்டர் மசலாமணி, இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. குறையும் குத்தமும் சுயநலமும் மனித வாழ்க்கையோட அங்கம். இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிக்கிறது கூட ஒரு வகையில ஏமாத்து வேலை. இதெல்லாம் கலந்த கலவுதான் மனுஷங்களோட பிறப்பு. வயசு ஆக ஆக நம்ம எப்படி தப்பு செய்யறதுல இருந்து விலகி திருத்திக்கிறோன்றதுலதான் நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு. நம்மளோட மனசாட்சி சுட்டி காட்டுற தப்பு தான் நம்ம பண்ண குற்றம். நம்மளோட மனசாட்சியை விட பெரிய சாட்சியா அது மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே அதுக்கு இணையா இருக்கவே முடியாது. உன் மனசாட்சிய முதல்ல கேளு, அதுவே உனக்கு பதில் சொல்லும். மனசாட்சி நம்ம கிட்ட பேசும். அதோட சத்தம் நம்ம காதுகளுக்கு நிறைய சமயங்கள்ல எட்டுறதே இல்லை. நம்ம பண்ணது தப்புன்னு நம்ம கிட்ட ஒத்துக்கறதுல எதுக்குப்பா ஈகோ? குற்றத்துக்கு நிவாரணம் இல்ல, ஆனா குற்றவாளிக்கு நிவாரணம் நிச்சயமா இருக்கு. யாருக்கு நீ குற்றம் பண்ணேன்னு உன்னோட மனசு சொல்லுதோ அவங்களுக்கு முதல்ல நீ நல்லது நன, அதுவே முதல் பரிகாரம். யார் உனக்கு எதிரியா பட்டாங்களோ, யார நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கெடுதல் பண்ணியோ, முதல்ல அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட உறவு வச்சுக்க, உதவி எல்லாம் பண்ணு. இது மூலமா உன் மனசுல ஏற்படுற மனத்தாங்களுக்கு கண்டிப்பா நிவாரணம் கிடைக்கும். குற்ற உணர்வு படிப்படியா உனக்கு குறைஞ்சு போயிடும். நாளாக நாளாக அவங்கள பத்தி சிந்திக்கிற எண்ணமே உனக்கு வராது. மாறா அவங்க குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதுதான் உன் கண்ணு முன்னாடி வந்து போகும். பழைய நினைவுகள் வேறறுத்து போயிரும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாரு, உனக்கு கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும். என்னை விட 10 வயசு கம்மியா தான் இருக்க, அதனாலதான் உன்னை வா போன்னு உரிமையா பேசுறேன். எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட நான் இப்படித்தான் அட்வைஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு 60 வயசு மதிக்கத்தக்க அந்த மனநல மருத்துவர் மசலாமணி கிட்ட உரிமையோட பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு மசலாமணி அந்த ரூம் விட்டு வெளியில வந்துட்டார். வெளியில வந்து மாத்திரைகளை வாங்கிட்டு தெருவிளக்கோட அடியில நின்னவரு தன் சித்தப்பா பையனுக்கு மொத்த விஷயமா போன் பண்றதுக்கு அவரோட நம்பரை தான் தேடினார். கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில நேயர் உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கு

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி

0: கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று உன்னுடன் மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: மற்றும் பூவேலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேர் போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையாதான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளை எல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படுதான்.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுகிறா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: மறை சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல. எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். வரக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
5: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
4: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
5: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
4: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
5: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
4: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
5: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
4: செபியா?
5: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
4: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
5: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
4: ஏன்?
5: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
4: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
5: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
4: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
5: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
4: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
5: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
6: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கடலோசை FM 90.4.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாது, கூடாது,
1: போய் தான். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்ட்

0: போட்டு வச்சுக்க. உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு. சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலரில் நம்பர் பிளேட் வழக்கத்தில் இருக்கு. அதில் சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசாக வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமாக வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர்

0: சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கின்னு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும், காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாண்டே பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு போடுவேன்.
1: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச ஏண்டடே அது ராங்க போடுமாடாச்சி? நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.